வழி தெரியாமல் நிற்கும் கால்களுக்கு வழிகாட்டும் ஒளியாய், வாழ்வை ஒளிமயமாக்கும் கருணை கடலாம் இறைமையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 5:42. தடுமாறும் நேரங்களில் தோளாக தாங்கி, தவிக்கும் கணங்களில் தேற்றும் தென்றலாக அரவணைக்கும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கண்ணீரை துடைத்து கவலைகளை அகற்றி அன்பின் மொழி பேசும் இறைமையின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபொழி ஐந்தின் அருள் மாலை.

நேரம் காலை 5:52. நன்றி சொல்ல மறந்த நேரங்களிலும் நன்மையால் நம்மை நாளும் காத்திடும் பரம்பொருளை புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 1.5 அருள் மாலை.

விடியும் ஒவ்வொரு நாளையும் வாழ்வின் புதிய வரமாக்கி, மூச்சின் ஒவ்வொரு துளியிலும் அருளை உணரச் செய்து, என்றும் அன்பு வழியில் நடக்கச் செய்யும் இறைமையின் புகழை இன்னிசை பாக்களால் போற்றி நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 அருள் மாலை. மீண்டும் இறைப்புகழ் பாடலாம் நாளை காலை 5 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 இனி இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். ஆறு மணிக்கு வசந்த விடியல், 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் வசந்த விடியல். 6:25 ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமேக்ஸ் வணிங்கள் ஜெடிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு தூரத்து சொந்தங்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:10 பூமக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் விளம்பரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சேஷசாயி காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரியின் வானவில். வானவிலில் இன்று உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா? காலை 10 மணிக்கு நிகழ்வுகளின் நினைவுகள், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், 12:25 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வாரம் தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி கேட்கலாம். 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா, நேரடி நிகழ்ச்சி ஈரோட்டிலிருந்து. 3 மணிக்கு சேஷசாயி காகி

இந்த ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் உயிர் எழுத்து இன்று மதுரை ராஜம் அவர்களின் தெரிவில். மூன்று நாற்பதற்கு பாட்டும் பதமும். மலை நான்கு மணிக்கு தாரபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தோரிகை. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரியின் வண்ணத்தோரிகை இன்று கலக்கல் கேள்வியாக. 5 சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6 கதம்ப மலர்கள், 6:05 போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 தங்கள் அன்புடன், 7:55 சேவை செய்திகள், 8 இளமை பேசும், 9 கொடைத்தென்றல், 10 நினைவே சுகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. முன்னிரவு 11 விரியும் இரவு சிறகு. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் 100.5 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்றைய நமது இனிய நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 வரை. கோடை பன்மலை 100.5 இனி செவி சாய்க்கலாம் செய்திச் சுருக்கத்திற்கு.

ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிகளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பரவசமூட்டும் காலை பொழுதில் உற்சாகமூட்டும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் ரசிக்க வசந்த விடியல். இனிய காலை வணக்கம் நேர்களே. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுது, எறும்புக்கு சக்கையே போதுமானதா இருக்கு. தோட்டம் கிடைக்கும் போது யானையா இருக்கணும், சக்கை கிடைக்கும் போது எறும்பா இருக்கணும். இப்படி கிடைச்சதை வச்சு வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் திருப்தியே இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இந்த புதிய நாளை மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முயற்சிப்போம் அப்படின்னு வாழ்த்தி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறது கோடை பன்மலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறிய குரலில் பெரிய உலகத்தை படைத்த வள்ளுவரின் வார்த்தைகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 126.

0: என் காதலர் என் கண்களின் உள்ளிருந்து அகலமாட்டார், இமைத்தாலும் வருந்த மாட்டார். அவ்வளவு நுட்பமானவர் அவர். குறள் எண் 1126 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரம் காதலவர்.
0: என் காதலர் என் கண்களின் உள்ளிருந்து அகலமாட்டார், இமைத்தாலும் வருந்த மாட்டார். அவ்வளவு நுட்பமானவர் அவர். குறள் எண் 1126 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் காலை 6:11 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில். கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே பல உயிர்களை சுமந்து நம்பிக்கையோடு பேருந்தை இயக்கும் ஓட்டுநர் பயணிகளின் நலனையும் பாதுகாப்பையும் எண்ணி அன்போடு நடத்தும் நடத்துனர். சாலைகள் மாறினாலும் பாதைகள் நீண்டாலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரின் கடமை மட்டும் என்றும் மாறுவதில்லை. ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேருந்து மற்றும் வாகனங்களில் பயணம் செய்யும் அனைவரின் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.
1: ஏழுமலைவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா
2: கோவிந்தா,
1: பாண்டுரங்கா பண்டரிநாதா கோவிந்தா
2: கோவிந்தா,
1: திருமலைநாதா.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலது வசந்த விடியல். கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்தின் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் மண்ணை உழுது மக்களின் பசிப்போக்கும் விவசாயிகள். தரியின் ஓசையில் கனவுகளை பின்னி வண்ணமயமான உலகை நெய்யும் நெசவாளர்கள். இவர்களின் கனவுகளும் எண்ணங்களும் ஈடேற வாழ்த்துகிறது கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்து.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
4: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
3: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
4: எங்களது கிளைகள்
3: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
5: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
6: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசந்த விடியல் நேரம் 6:22. சிறிய கடையிலிருந்து பெரிய சந்தை வரை நம்பிக்கையின் பாலமாக நிற்பவர்கள் வியாபாரிகள். சோர்வை நீக்கி உற்சாகம் தரும் சிறு சந்திப்புகளின் இதயம் தேநீர் கடை அன்பர்கள். கோடை பன்மலை 100.5 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கும் தேநீர் கடை அன்பர்களுக்கும் உங்களின் உழைப்பு உயர, நம்பிக்கை வளர வாழ்த்துகிறது கோடை பன்மலை 100.5.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. கள்ளிக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் முத்தாம்பிகை உடனுறை அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

ஆடி மாதம் பண்டிகைகள் அணிவகுத்து வரும். ஆன்மீக எண்ணங்கள் தேடி தேடி வரும். குலதெய்வங்களை வழிபடும் மாதமும் ஆடி. மழை வேண்டியும் விவசாயிகள் நலன் வேண்டியும் அம்பிகையை ஆராதிப்பார்கள். அந்த ஆதிசக்தியின் அற்புதங்கள் தான் எத்தனை, ஜோதி வடிவானவளின் சொற்பதங்கள் தான் எத்தனை. நோய் தீர்ப்பவள், மங்கள வாழ்வு தரும் மகிமை மிக்கவளை ஆடி மாதத்தில் தரிசனம் செய்யலாம். வாருங்கள். 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். 28 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வருடம் நவம்பர் மாதம் மகா கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது ஆலயம். இப்போது தீன் அபிஷேகத்தில் சிவலிங்கத்தில் தெரியும் அம்மனை தரிசனம் செய்யலாமா? ரிஷிகள் இங்கு வந்து தங்கி இறைவனை வழிபட்டதால் இத்தலம் ரிஷிவந்தியம் என்றானது. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் விவசாயம் செய்ய காடு திருத்தி பணி செய்யும் போது மண்வெட்டியில் வெட்டப்பட்ட சுயம்புலிங்கம் அர்த்தநாரீஸ்வரர். இன்றும் வெட்டப்பட்ட கீரலை சுயம்புலிங்கத்தில் பார்க்கலாம். ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தீனபிஷேகம் நடைபெறும் போது லிங்க பானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக் கொண்டு இடைநெழிந்து நிற்பது போன்ற வடிவழகை பார்க்கலாம். மற்ற நேரங்களில்

0: ஆலயத்தின் தலவரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? தேவர்களின் தலைவனான இந்திரன் இத்தல இறைவனுக்கு 108 குடம் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். ஆனால் அம்மனை வழிபடாமல் செல்வான். தன்னை வழிபடாத இந்திரனுக்கு பாடம் புகட்டு பால் குடங்களை மறைத்தாள் அம்பிகை. பால் குடம் காணாமல் வருந்திய இந்திரன் பலிபீடத்தில் தலையை மோதி உயிர்விட முயற்சித்தான். ஈசன் தோன்றி இனிமேல் அம்பிகைக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்தால் தேனாபிஷேகத்தின் போது அர்த்தநாரியாக காட்சி தருவதாக அருள் செய்தார். ஈசன் அர்த்தநாரீஸ்வரராகவும் அம்பிகை முத்தாம்பிகையாகவும் அருள் செய்கிறார்கள். திருமலை நாயக்கரால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் சிற்ப வேலைப்பாடுகளோடு அழகிய தூண்களை பார்க்கலாம். பேச்சு குறைபாட்டை நீக்கும் பெருமை பெற்ற தலம். அகத்திய முனிவருக்கு ஈசன் திருமண கோலத்தை காட்டிய அற்புதமான தலம். ராமபிரானுக்கு ஞானத்தை வழங்கிய ஈசன் இத்தல இறைவன். அது மட்டுமல்ல, குரு நமச்சிவாயரின் சீடரான குஹ நமச்சிவாயம் இத்தலத்திற்கு வந்தபோது பசியால் தவித்தார். அம்மையை பார்த்தபோது தாயிருக்க சோறு என்று பாடல் பாடினார். அம்பிகை அவரிடம் சொன்னால் தான் ஈசனோடு இத்தலத்தில் இருப்பதால் இருவரையும் பாடு என்று. அவரும் பாட மின்னும் பொற்கிண்ணத்தில் சோறு கொண்டு வந்து அவர் பசியாற்றினார். நிறமாறும் லிங்கம் நாகத்தி உடலில் தாங்கிய லிங்கம், சாய்ந்த நிலையில் லிங்கம், உடலில் காயம்பட்ட லிங்கம் என்றெல்லாம் பல லிங்கங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் இடைநிலைந்து கையில் கிளியுடன் இருக்கும் அம்மன் காட்சி தரும் அதிசயத்தை ரிஷிவந்தியம் முத்தாம்பிகை உடனுறை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் காண முடியும். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் முத்தாம்பிகை உடனுறை அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
7: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃப். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி
11: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்.
12: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல்.
13: தாராபுரம் ரோடு ஒட்டன்சத்திரம்.
14: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
3: சேசசாயி காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
15: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். சேசசாயி காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலி
3: வழங்கும் வசந்த விடியல்.
16: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில். பரபரப்பான இந்த காலை நேரத்துல பல வேலைகளுக்கும் மத்தியில கோடை பண்பலை

சக்தியோடு இணைந்திருக்கும் குடும்பத்தின் நம்பிக்கை, வீட்டின் இதயமான இல்லத்தரசிகள் மற்றும் முதியோர்கள் யாவரும் ஆரோக்கியம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
10: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலையின் ஒரு பள்ளி 5 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில். நேரம் கலை 6:37. கோடை பன்மலையோடு இணைந்திருக்கும் கள்ளமில்லா புன்னகையோடு வலம் வரும் குழந்தைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு புதிய பாதை தேடும் இளைஞர்களின் கனவுகள் நனவாக வாழ்த்துகிறது கோடை பன்மலை 100.5.
14: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
15: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: நீங்க சோறு சாப்பிட்டீங்களா? அப்ப அந்த பொம்மையை சாப்பிட்டுச்சா? எவ்வளவு சாப்பிட்டுச்சு? நிறைய சாப்பிட்டுச்சா? அப்புறம் உங்களுக்கு
1: அம்மா ஊட்டி விட்டாக்கா?
0: ஓ, உங்களுக்கு அம்மா ஊட்டி விட்டாங்களா? அந்த பொம்மைக்கு யார் ஊட்டி விட்டது?
1: எங்கப்பா.
0: உங்க அப்பா ஊட்டி விட்டாங்களா? இது என்னென்ன தலையில நட்சத்திரம்லாம் இருக்கு?
1: இது கிளிப்.
0: ஓ, அது கிளிப். இந்த வளையல் யார் வாங்கி கொடுத்தது?
1: எங்கம்மா.
0: என்ன கலர் இது?
1: இது பிங்க் கலர்.
0: ஆஹா, உங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிக்கும்?
1: வைட் கலர் பிடிக்கும்.
0: ஆஹா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எச்.கே.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எச்.கே படிக்கிறேன்.
0: அங்க படிக்கிறீங்களா? சரி சரி, சொல்ல குட்டி. உங்க மேம் உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க?
1: என்னென்ன
0: ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? அப்படியா? நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க எங்களுக்கு? சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அப்போ
0: சொல்லிட்டீங்க, இது யார் சொல்லி கொடுத்தது? உங்க மிஸ் பேர்
1: என்ன?
0: ஓ, ரக்ஷனா மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா ஒரு டைம் சொல்றீங்களா? ரொம்ப அழகா பாடிட்டீங்க. சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா.
0: அப்பா பேர் என்ன?
1: வாசு.
0: வாசு அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? வேலை செய்யறாங்க. அம்மா பேர் என்ன?
1: ஜெனி.
0: ஜெனி அம்மா என்ன பண்றாங்க?
1: ஜெனிமா
0: வீட்டுல இருக்காங்களா? சரி சொல்ல குட்டி, ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: அப்பா வேலைக்கு போவா?
0: அப்பா மாதிரியே வேலைக்கு போவீங்களா நீங்க? வெரி குட், வெரி குட். நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதல்
7: மாண்டியில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனி கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 285 க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், வளாகத் தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். Contact 8985712345 or visit www.mahindra.org.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: விவசாயம் செழிக்க

0: நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகா துரு துருன்னு இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என்ன
0: செய்வீங்க?

0: உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
4: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
4: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
6: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
9: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
10: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
11: உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல். நேரம் காலை 6:46. கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே நூலோடு கனவுகளை இணைத்து ஊசியோடு வாழ்வை தைத்து உழைத்துக் கொண்டிருக்கும் தையல் கலைஞர்கள் மற்றும் தன் வியர்வையால் உலகை உருவாக்கும் கூலி தொழிலாளர்களின் உழைப்பு மென்மேலும் உயர வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
2: நொறுப்புழியாய்ந்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கும் கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் மதுரை ராஜம் அவர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலிக்கும் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தோடு எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறது கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தின் வசந்த விடியல்.

0: கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் வனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.
1: கோடை பண்பலை 1.5
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60%
2: கனவுகள்
7: மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.

0: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
5: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
6: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
7: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
8: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
4: சேசசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
9: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். சேசசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி
2: வழங்கிய வசந்த விடியல்.
10: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இனி இதமாய் புலர்கிறது சுகமான காலை.

நம்பிக்கையோடு உங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள். முழு பாதையையும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை என்ற ஒளி உங்கள் வாழ்வில் நிறைந்திருந்தால் வெற்றி நிச்சயம். இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடிப்பண்பலை 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய காலை வணக்கம் நேர்களே.

மின்தடை அறிவிப்பு. இன்று செக்கானூரணி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சின்னிமங்கலம், மாவிளம்பட்டி, கருமாத்தூர், சாக்கலிப்பட்டி, கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி, பல்கலை நகர் ஆகிய இடங்களில் மின் விநியோகம் இருக்காது என செக்கானூரணி மின் செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: இணைந்திருக்கிறோம் கொடிப்பண்பலை நெருப்பள்ளி ஆய்ந்தல் சுகமான காலை. நேர்களை, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சந்திக்க இருக்கிறது தூரத்து சொந்தங்களை.

இசையால் இதயங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் சரியா 7:16 ஆகிட்டு இருக்குங்க. அலாரம் ஸ்னூஸ் பட்டன் அமைக்கிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம்னு நினைக்கிறவங்களையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துடலாமா?

0: பாட்டும் பதமும்
1: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: காலை பொழுதினை இன்னிசையால் அழகாக்கி கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை நெருப்பொள்ளி ஆய்ந்தல் சுகமான காலை. நேர்களை இன்று 12:10 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேர்களை.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

7:32 இசைத்துக் கொண்டிருக்கிறது கொடைபண்பலை நெருப்பள்ளி ஆயந்தில் சுகமான காலை. அப்பாடா, இன்னைக்கு மட்டும் ஆஃபீஸ் போனா போதும், நாளைக்கு லீவு அப்படின்னு சந்தோஷமா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்களா? அதே மகிழ்ச்சியோட ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாமா?

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ்.
2: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வணக்கம் அண்ணா.
8: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய அரண்மனை கணக்காளரை கணக்கேடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உடனடியாக வர சொல்லுங்கள். இன்றைக்கு அரண்மனை கணக்குகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும்.
7: கணக்குகளை எல்லாம் யார் மண்ணா ஆய்வு செய்வது?
8: வேறு யார், நான் தான் அமைச்சரை ஆய்வு செய்ய போகிறேன்.
7: மண்ணா, உங்களுக்கு கூட்டல் கழித்தல் கணக்கே தெரியாது என்று?
8: என்ன,
7: வெளியே பேசிக் கொள்கிறார்கள் மண்ணா?
8: அமைச்சரே, வெளியில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த மடையர்களுக்கு என்ன தெரியும்? நான் பள்ளியில் படிக்கிற போதே கணக்கு பாடத்தில் 100க்கு 100 தெரியுமா உங்களுக்கு?
7: இதை என்னாலேயே நம்ப முடியவில்லையே மண்ணா.
8: அமைச்சரே.
7: சரி சரி, கோபப்படாதீர்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு சரியாக விடை சொல்லிவிட்டால் நீங்கள் கணக்கில் 100க்கு 100 எடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
8: கேள்வி கேட்கிறீர்களா? சரி கேளுங்கள்.
7: 6-4 போனால் எத்தனை மண்ணா?
8: அமைச்சரே, 6-4 போகாது அமைச்சரே.
7: ஏன் மண்ணா?
8: 6 எப்படி அமைச்சரே 4 போகும்?
7: போகும் மண்ணா.
8: 6-4 போகாது அமைச்சரே.
7: மண்ணா, 6-4 போகும் மண்ணா.
8: அமைச்சரே, 6-4 போகவே போகாது. 6 தண்ணீர் தானே போகும், எப்படி 4 போகும்?

0: முடியவில்லையே, இவரையெல்லாம் மன்னராக வைத்துக் கொண்டு.
1: என்ன அமைச்சரே?
0: ஒன்றுமில்லை மன்னா, இவ்வளவு அறிவை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி மன்னா இந்த சிறிய நாட்டை மட்டும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள்?
1: இப்போதுதான் அமைச்சரே நீங்கள் சரியாக பேசி இருக்கிறீர்கள். சரி அமைச்சரே, தர்பாரை துவங்குவோமா?
0: இப்போதுதான் கண்டென்ட்க்கு வருகிறாரா? சரிமன்னா, இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல இருக்கிறீர்கள்?
1: இன்றைய தர்பாரில் காகிதத்தை பற்றி சொல்ல போகிறேன் அமைச்சரே.
0: காகிதத்தை பற்றியா?
1: ஆமாம், இன்றைக்கு உலக காகித நாள் அமைச்சரே.
0: ஓ அப்படியா மன்னா?
1: கேளுங்களேன், இந்த காகிதத்தின் பயன்பாடு இல்லாமல் ஒரு நாளை கூட நம்மால் நகர்த்த முடியாது. காலையில் கண் விழித்தவுடன் தேடுகிற நாளிதழில் இருந்து நாள் துவங்குகிற நாட்காட்டி உட்பட தூங்குவதற்கு முன் படிக்கின்ற வார இதழ்கள் வரை, பிறப்பு சான்று முதல் இறப்பு சான்றிதழ் வரை, ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரை, பாண்டு பேப்பர் முதல் டிஷ்யூ பேப்பர் வரை, கல்யாண முதல் காது குத்து அழைப்புதல்கள் வரை, பெட்டி கடையிலிருந்து பெரிய கார்பரேட் நிறுவனம் வரை, பேப்பர் பயன்பாடு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அமைச்சரே.
0: ஆமாம்னா, நீங்கள் சொல்லுகிற போதுதான் காகிதம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது என்பது தெரிகிறது, புரிகிறது.
1: ஆனால் நாம் பயன்படுத்தும் காகிதத்தை விட நாம் உருவாக்கும் காகித கழிவுகள் தான் அதிகம். ஒவ்வொரு நாளும் நம் நாட்டில் கழிவாக மாறும் காகிதத்தின் அளவு 146,000 கிலோ.
0: அடே அப்பா, அதிர்ச்சியாக இருக்கிறதே மன்னா.
1: அதிர்ச்சியான தகவல் தான் அமைச்சரே. 1,000 கிலோ காகிதத்தை உருவாக்க வேண்டுமானால் 2,000 கிலோ மரங்கள் தேவைப்படுகிறது. உலகெங்கும் காகித பயன்பாடு ஆண்டுதோறும் 20% அதிகரித்து வருகிறதாம் அமைச்சரே.
0: ஓஹோ சரிமனா, அப்படியானால் காகித பயன்பாட்டை குறைப்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்?
1: நிறைய நன்மைகள் இருக்கிறது அமைச்சரே. உதாரணத்திற்கு 1,000 கிலோ காகித பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் 17 முதிர்ந்த மரங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். 30,000 லிட்டர் தண்ணீர் பயன்பாடு குறையும். அதே போல் 3 படுக்கை அறை கொண்ட வீட்டிற்கு ஆண்டு முழுவதும் தேவைப்படும் மின்சாரம் எவ்வளவோ அவ்வளவு மின்சாரம் மிச்சப்படும். காற்று மாசுபாடு பெரும்பாலும் குறையும். காகித குப்பையும் குறைந்துவிடும்.
0: ஓ, காகித பயன்பாட்டை குறைப்பதனால் இவ்வளவு நன்மைகள் ஏற்படுமா? சரிமனா, அப்படியானால் காகித பயன்பாட்டை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன, அதை சொல்லுங்களேன்.
1: நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அமைச்சரே. முடிந்தவரை மறுபடி பயன்படுத்துதல் அல்லது மறுசுழற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 ஷீட் காகிதத்தை நாம் சேமித்தால் ஒரு ஆண்டுக்கு 40,000 மரங்களை காப்பாற்ற முடியுமாம். ஒவ்வொரு தேவைக்கும் புதிய காகிதத்தை எடுக்காமல் அச்சடிக்கப்பட்ட காகிதத்தின் பின்பக்கத்தில் எழுதலாம்.
0: ஆஹா, எல்லோரும் இனிமேல் இதை கடைபிடிக்கலாம்.
1: நமக்கு வரும் அஞ்சல் உரைகளில் பழைய முகவரிகளின் மேல் புதிய முகவரிகளை எழுதி ஒட்டியோ அல்லது உரையை உட்புறமாக திருப்பியோ மீண்டும் பயன்படுத்தலாம்.
0: இது கூட நல்ல யோசனையாக இருக்கிறதே.
1: அலுவலகத்தில் தகவல்களை அனைவருக்கும் தெரிவிப்பதற்கு மின்னஞ்சலை, அதுதான் இமெயிலை பயன்படுத்தலாம். அல்லது தகவல் பலகையில் ஒரே ஒரு அச்சிடப்பட்ட அறிக்கையை மாட்டலாம். மேலும் வங்கி கணக்கு அறிக்கைகள் மற்ற மாதாந்திர ரசீதுகளை மின்னஞ்சலில் அனுப்ப சொல்லலாம். அதே போல வங்கி ஏடிஎம்களிலும் அச்சு ரசீது தேவையா என்று ஏடிஎம் இயந்திரம் கேட்கிறது. அப்போது நாம் தேவையில்லை என்று சொல்லலாம், திரையிலேயே பார்த்துக் கொள்ளலாம். இன்னொன்று தெரியுமா அமைச்சரே? இப்போது இந்திய ரயில்வே அச்சடிக்கப்பட்ட டிக்கெட்டுகளை கேட்பதில்லை, நமது கைபேசிகளில் காட்டினாலே போதும் என்கிறது. எனவே ரயில் டிக்கெட்டுகளை அச்சடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: ஓ சிறப்பு சிறப்பு சிறப்பு மன்னா, இந்த உலக காகித நாளில் காகிதங்களை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தலாம், அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை அடுக்கடுக்காக தொகுத்து சொன்னீர்கள். அருமை மன்னா. சரிமன்னா, ஆரம்பத்தில் 6-4 போகுமா என்று கேட்டேன். அதற்கு சாமார்த்தியமாக 6 நீர்தான் போகும் என்று தப்பித்துக் கொண்டீர்கள். இப்போது இதற்கு பதில் சொல்லுங்கள், 8-4 போகுமா? இப்போது மாட்டுவார், இப்போது மாட்டுவார்
1: அமைச்சரே. இங்கிருந்து 4-8 வேகமாக நடந்தால் ஆற்றுக்கே சென்று விடலாமே.
0: என்ன
2: கோடி பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

ஆசையால் இதை எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது. கோடைப்பண்பலையின் நெருப்பொலி 5 சுகமான காலை நேர்களை இன்று காலை 9 மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உஷா சன்ஃப்ளவர் ஆயில், சேஷசாய் காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் வானவில். இன்றைய வானவில் விரிகிறது உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா என்ற தலைப்பில்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 1
0: நாம் வாழும் இப்பூமியில் நைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக கிடைக்கும் வேதிப்பொருள்
2: அது நம் சுவாசத்திற்கு உயிர் ஊட்டி நம் நலம் காக்கும் வேதியியல் தனிம பொருள்
0: அது உயிர்வழி எனப்படும் பிராணவாயு
2: ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கார்ல் வில்லியம் ஸ்டீலே என்பவரின் கண்டுபிடிப்பு
0: அதில் ஜோசப் பிரிஸ்ட்லியின் முழு ஒத்துழைப்பு
2: அந்துவான் இளவோசியவின் உடன் இருப்பு
0: வாழும் உயிர்களில் காணப்படும் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகளில் ஆக்சிஜன் அதிகம் உள்ளது
2: அனைத்து உயிரினங்களின் உயிரணு ஆற்றல் பரிமாற்றங்களில் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது
0: 1774
2: உயிர் வழி எனப்படும் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தின் கொளத்தூர் எனும் ஊரில் பிறந்தவர்
0: டைகர் வரதாச்சாரியார் எனும் அவர் ஒரு தென்னிந்திய கர்நாடக இசை கலைஞர்
2: தான் பிறந்த கிராமத்தின் ஆரம்ப கால இசை பயிற்சி
0: தனது 14வது வயதில் பட்னம் சுப்பிரமணிய ஐயரிடம் இசை கற்று தொடர் முயற்சி
2: இசை ஆர்வம் அதிகம் இருந்தாலும் தந்தையின் வறுமையை போக்க சர்வே டிபார்ட்மெண்டில் பணியாற்றினார்
0: ஆனாலும் இசைத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கோயில்கள் திருமண கச்சேரிகளில் தன் இசையை அரங்கேற்ற
2: மைசூர் மகாராஜா அரண்மனையின் ஆஸ்தான வித்வானாக நியமனம்
0: நாடெங்கும் பரவியது இவரது இசை மனம்
2: ஒரு பல்லவியை 4 மணி நேரம் தொடர்ந்து பாடியதால் மைசூர் மகாராஜா டைகர் எனும் பட்டத்தை வழங்கினார்
0: இசை உலகில் மங்கா புகழ் பெற்ற மாணிக்கமாக துளங்கினார்
2: 1876
0: கர்நாடக இசை கலைஞர் டைகர் வரதாச்சாரியார் பிறந்த தினம் இன்று இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இருக்கும் வரை இவர் பெயரும் இருக்கும்
2: அதில் ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரராய் மக்கள் மனங்களில் இவர் நாமம் ஒலிக்கும்
0: மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை ஊட்டிய ஒப்பற்ற தலைவர் இவர்
2: வீறு கொண்டு நடந்தால் வெள்ளையன் அஞ்சி ஒதுங்கும் அளவிற்கு சுயராஜ்யத்திற்காய் முழங்கியவர்
0: சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்பது இவரது முழக்கம்
2: அதன் வழியில் இவர் இணைந்து போராடியதுதான் விடுதலை போராட்ட தீவிரவாத இயக்கம்
0: இவர் ஒளிகளை கேட்டு நாட்டு மக்களிடையே சுதந்திர கனல் கொழுந்துவிட்டு எரிந்தது
2: இவற்றை எதிர்கொள்ள முடியாமல் வெள்ளையனின் வீராப்பும் சரிந்தது
0: விடுதலை போராட்டத்தில் பல நாட்கள் கண்டது சிறைவாசம்
2: இந்திய விடுதலை ஒன்றே இவரின் முழு சுவாசம்
0: 1920
2: மராட்டிய சிங்கம் லோகமான்ய பால கங்காதர திலகர் நினைவு தினம் இன்று இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர்
0: 13வது வயதில் போலீசாரின் துப்பாக்கியையும் எதிர்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூவர்ண

0: கொடியை ஏற்றிய தீரர்
1: பகத்சிங் அமைத்த நவஜவான் பாரத் சபா அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
0: எத்தனையோ போராட்டங்களில் இந்திய விடுதலைக்காய் பலமுறை சிறை சென்றார்.
1: விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் முழு முயற்சி.
0: பொது உடைமை கட்சியில் இணைந்தது அதன் தொடர்ச்சி.
1: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக பல காலம்.
0: தனது எழுத்துக்களால் உழைப்பவர் வாழ்வில் உயர்வினை காண தூண்டுவது அவர் எண்ணம்.
1: 2008
0: இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவர்
1: ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் நினைவு தினம் இன்று.
0: மாறிவரும் உலகில்தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள்,
1: புதிது புதிதாய் தோன்றுகின்ற நாகரிக தோற்றங்கள்.
0: ஆனால் நேற்றும் இன்றும் இனி என்றும் மாறாது,
1: மாறாதது, மாற்ற முடியாதது, மாறவும் கூடாதது.
0: அன்னை அவளின் தாய்ப்பால் தரும் ஊட்டங்கள்,
1: அது உயர்வானது, உன்னதமானது.
0: உலகத்தவர் உண்மையிலே உணர வேண்டியது,
1: கலப்படம் இல்லாத ஓர் பொருள் இந்த உலகத்திலே.
0: கலந்திட முடியாது எதையும் அதன் உயர்தரத்திலே.
1: தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அறியப்பட வேண்டும்.
0: தாய்ப்பாலின் உயர் உன்னதம் நம்மவரால் புரியப்பட வேண்டும்.
1: ஆகஸ்ட் 1
0: உலக தாய்ப்பால் தினம் இன்று.
2: தாய்ப்பாலின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லவும்,
3: தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவத்தை கொண்டு செல்லவும்
2: இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்கு கடைபிடிக்கப்படுகிறது
3: உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரமாக.
2: தாய்ப்பால் கொடுப்பதினால்
3: தாயழகு மென்மேலும் கூடிடுமே.
1: உலக அளவில் செயல்படும் ஓர் இளைஞர் அமைப்பு
0: சர் பேடன் பவுல் என்ற பிரபுவால் தொடங்கப்பட்டது.
1: இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் உடல் ரீதியாக உள ரீதியாக மேம்பாடுகளை ஏற்படுத்துகிறது.
0: 216 நாடுகளில் தற்பொழுது இதன் மொத்த உறுப்பினர்கள் 800,000 பேர் என கணிக்கப்படுகிறது.
1: 1907 ஆண்களுக்கான இயக்கமாக சாரணர் பிரிவு,
0: 1910 பெண்களுக்கான இயக்கமாக சாரணியர் பிரிவு.
1: பள்ளி மாணவ மாணவியரும் கல்லூரி மாணவ மாணவியரும் சிறப்பாக
0: எல்லா துறைகளிலும் இவர்களின் செயல்பாடுகள் பொறுப்பாக.
1: ஆகஸ்ட் 1
0: உலக சாரண சாரணியர் தினம் இன்று.
2: விடுதலைக்கு வித்தாக இருந்தன பல போராட்டங்களும் முன்னெடுப்புகளும்.
3: அவைகளில் முக்கியமான ஒன்றான
2: ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட நாள்
3: என்று
2: ஆண்டு
3: 1920
2: இன்று ஒத்துழையாமை இயக்க நாள்.
4: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
5: பிருத்வி விமென்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமென்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

வெற்றிக்கான வழி உங்கள் குறிக்கோளை நோக்கி திடமான முயற்சியை மேற்கொள்வதே ஆகும் என சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தேர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களை நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: கேளே. ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பம் தானுங்க.

0: அதே தான், அதே தான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் உற்சாகமான நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

காலை வணக்கம் நேயர்களே. கூட்டமா இருக்க பஸ்ல உட்கார ஒரு சின்ன இடம் கிடைக்காதா அப்படின்னு மனசு ஏங்கும். அதே காலியா இருக்க பஸ்ல எந்த இடத்துல உட்காரலாம், ஜன்னலோரத்துலையா, முன்னாடியா, பின்னாடியா அப்படின்னு குழம்பி தவிக்கும் இந்த மனசு. நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கோ கவலைக்கோ காரணம் நம்ம மனசு தான். எந்த சூழலா இருந்தாலும் மனசை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இனிமையா நகரும். இப்போ

0: ஒரே மனசா வாங்க மனதோடு ராகத்திற்கு அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. தூரம் அப்படின்றது நமக்கு இடையிலான அளவு மட்டுமே. தொலைபேசி அழைப்பில் கூட தொடரும் அன்பின் உறவுகளான தூரத்து சொந்தங்களுக்காக இன்றைய மனதோடு ராகம். தமிழகத்தில் தொலைவில் இருக்க மாவட்ட நேர்கள், அதாவது திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருவாரூர் மாவட்டம், இந்த மாதிரி தொலைவில் இருக்க மாவட்ட நேர்களும், அண்டை மாநிலமான கேரள மாநில நேர்களும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்கும் அன்பு உள்ளங்களையும் அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இதுவரைக்கும் எந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியிலையும் நான் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்ற அறிமுக அன்பர்கள் 24, 24, 24 சகோதரிகள் 24, 24, 29 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24, 24, 26 290, 333 என்ற எண்களிலும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045, 42.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாரதிதாசன் ஒரு வார்த்தை சொல்வார், கடுகு மனிதன் அப்படின்னு பயன்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் கடுகு மனிதர்களாக இருக்க விரும்புறாங்களே ஒழிய உலக மனிதனாக எப்ப நம்ம மாறுறது? இப்ப நான் செய்யற ஒரு காரியம் உலகத்தை கெடுக்கும் அப்படின்னா அதை பத்தி நான் கவலைப்படணுமா இல்லையா? பூமிக்கு அடியில ரொம்ப பாதுகாப்பா உலகத்தோட நன்மைக்காக ஒளிஞ்சிருந்த, பதுங்கி இருந்த, குடியிருந்த, வாழ்ந்து கொண்டிருந்த உன்னதமான மகாலட்சுமி யாரு? அந்த தண்ணி. நம்ம என்ன பண்ணிட்டோம், ராட்சச போர்வெல் அது இது எல்லாத்தையும் போட்டு உறிஞ்சி தள்ளி, வேகமா உறிஞ்சி தள்ளி, அதை தொட்டியில ரொப்பி, லாரியில ரொப்பி, அதை கொண்டு வந்து இந்த ஹோட்டல் விடுதிகள்ல ரொப்பி, அது மாதிரி பல இடங்களை ரொப்பி அடிச்சு தண்ணிய அப்படியே சாக்கடைக்குள்ள போய் நாம இன்னும் சாக்கடை நீர்களை எல்லாம், சாக்கடை நீரை சுத்தப்படுத்துகிற அந்த முயற்சியில எல்லாம் ஈடுபடல. என்னங்க நடக்குது? சாக்கடை வழியா இந்த தண்ணி போய் நிலத்தடியில் இருந்த தண்ணீர் நகர்மயமாதல் காரணமாக, நகரங்களில் ஏற்பட்ட ஒரு ஆடம்பரமான தண்ணீர் செலவு காரணமாக நம்ம எவ்வளவு பெரிய பேரழிவு இந்த உலகத்துக்கு செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு குற்ற உணர்வு நமக்கு தோணணுமா இல்லையா? குளிக்கிறதுக்கு தண்ணி பக்கெட்ல பிடிச்சு வச்சு குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையும் ஏற்பட்டா நிலத்தடி நீரை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துகிற பழக்கம் வரும். ஒவ்வொருவரும் தண்ணீரை பயன்படுத்துற போது நம்ம இவ்வளவு தண்ணீர் இங்க வீண் பண்ணணுமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். இப்ப நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, உலகம் முழுவதும் தண்ணீரை விரயமாக்குவதால் நிலத்தடி நீரினுடைய அளவு எவ்வளவு குறைந்து கொண்டே வருகிறது, அதனால பூமி எவ்வளவு பெரிய பேராபத்துக்கு உள்ளாகிறது அப்படிங்கறத பத்திய ஒரு கவலையும் விழிப்புணர்வும் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கறத பத்திய ஒரு செய்தி தான். இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இந்த புவி வெப்பமடைதல் அப்படின்னு ஒரு நண்பர் ரொம்ப அழகா சொன்னார், தம்பி புவி வெப்பமடைதல்னு சொல்லாத, புவியை வெப்பமயமாக்குதல்னு சொல்லு. ஏன், புவி என்ன தானாவேவா வெப்பமடையுது? நாம தான் பூமியை நாசமாக்குறோம். பூமியில எப்படியெல்லாம் வெப்பத்தை கூட்டலாமோ அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். புவி வெப்பமடைதல்ங்கிற வார்த்தை பிரயோகமே தவறு பூமியை வெப்பமயமாக்குதல் அப்படின்னு சொல்ல, மனுஷன் பண்ற அட்ராசிட்டிஸ், மனுஷன் பண்ற அநீதி, அக்கிரமம், பூமியின் மீது ஒரு அராஜகமான காரியத்தை பண்றான், பூமி சூடாயிட்டே போகுது. இந்த புவி வெப்பமடைதல் காரணமா என்ன நடக்குது அப்படின்னா, வட தென் துருவங்களில் இருக்கிற பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. இப்படி உருகுவதால கடலினுடைய நீர் மட்டம் உயருது. பனிப்பாறையெல்லாம் உருகி கடல்ல போய் விழுந்த உடனே கடலுடைய உயரம், கடலுடைய நீர் மட்டம் கூடிட்டே போகுது அப்படின்னு. இப்ப அதுக்கான புள்ளி விவரம் சொல்றாங்க பாருங்க, இன்னும் சில 10 ஆண்டுகளில்

0: ஏறக்குறைய 25 சென்டிமீட்டர் வரை கடல் மட்டம் அதிகரிக்கும். 25 சென்டிமீட்டர். இப்ப 25 சென்டிமீட்டர்ங்கிறது சாதாரணமா நமக்கு தோணும், அடுத்த எச்சரிக்கை பாருங்க. 25 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கிற இந்த உயரம் இதே வேகத்தில் போனால் 2100, அந்த 2100 ஏறக்குறைய 6 அடி உயரம், கடலுடைய உயரம் கூடியிருக்கும். 6 அடி ஒரு மனுஷனுடைய உயரம், கடலுடைய உயரம் கூடியிருக்கும். அப்படி கூடியிருந்தா என்ன ஆகும், மாலத்தீவு போன்ற நாடுகள் உலகத்தின் வரைபடத்திலேயே இல்லாமல் போய்விடும். நிலத்தடி நீரை உறிஞ்சி வெளியே தள்ளுவது ஒரு மிகப்பெரிய காரணம். கடல் நீர் மட்ட உயரம் உயராதபடி எப்படி பூமியை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். படிக்கிற ஆராய்ச்சியில் இருக்கிற மாணவர்கள் இதற்கு உதவ வேண்டும், மக்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா, கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
8: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: சன்ஃபிளவர் ஆயில்
11: இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
14: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இது மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம். வாங்க, வணக்கம்.
15: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
14: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
15: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
14: என்ன பண்றீங்க?
15: நான் நகைத்தொழில் பண்றேன்.
14: பேர் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
15: கிருஷ்ணமூர்த்தி.
14: கிருஷ்ணமூர்த்தி, நகை தொழில். என்ன, நாளுக்கு நாள் வந்து விலை கூடிட்டே தான் இருக்கு. போன தடவை இதை தான் பேசணும்னு
15: நினைக்கிறேன்.
14: எப்படி உங்களுக்கு விடுமுறை எல்லாம் எப்படி நீங்களே எடுத்துக்குவீங்களா?
15: அதாவது விடுமுறையாட்டு இல்ல, தேவைக்கு எடுத்துக்கிடாது.
14: சரி, வீட்டுல எதிர்பார்ப்பாங்க இல்லையா, எங்கயாவது கூட்டிட்டு போகணும், எங்கயாவது கூட வரணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க எப்படி?
15: அதுக்கு நேரம் கிடைக்கும் போது போறது உண்டு.
14: நேரத்தை நீங்களா தான் உருவாக்கிக்கணும் இல்லையா? சரிங்க. அப்படி ரொம்ப வீட்டுல வற்புறுத்தி நீங்க வெளியில கூட்டிட்டு போன இடம் அப்படின்னா எந்த இடம்?
15: அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் குடும்பத்தோட.
14: சரி,
15: அது போற திருப்பதிக்கு போனோம்.
14: ஒரே ஆன்மீக பயணமா தான் இருந்திருக்கு இல்லையா? இந்த சுற்றுலா பயணங்கள்லாம் எப்போ

0: சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கா?
1: இருக்கு
0: இருக்கு, ஆனா நேரம் தான் இல்ல.
1: நேரம்
0: வந்து இப்ப எல்லாம் பத்த மாட்டேதுன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். 24 மணி நேரம் போத மாட்டேதுங்க அப்படின்றாங்க.
1: ஆமா, ஏன்னா பொருளாதாரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு.
0: ஆமா
1: ஆமா,
0: அதாவது வேலைக்கேத்த வருமானம் வரதில்ல, ஆனா விலைவாசிகள் அதிகமாயிட்டே இருக்கு.
1: இருக்கு, அது போக வேலைகளும் குறவு.
0: அதாவது எல்லாருமே வந்து முதலாளி ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தா வேலை வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அந்த ஒரு சிந்தனை வந்து இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு. நம்ம வந்து யாருக்கு கீழேயும் வேலை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப இருக்க இளைஞர்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு. சொந்தமா தொழில் செய்யணும்
1: அப்படின்னு
0: கண்டிப்பா, ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். சுய தொழில் ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும்.
1: அது முன்னாடி அப்படித்தானே சொல்லிருக்காங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை உற்றுக்கொள்.
0: அதோட அருமை இப்ப இந்த காலத்துல தான் தெரியுது. சரிங்க, யாரும் அழகா பேசுறீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பராசக்தி, அடி அழகு தொடங்கக்கூடிய பாடல்.
0: அழகான பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: Sunflower Oil.
7: இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது மனதோடு ராகம். நேரம் காலை 8:22. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு விரியும் வானவில் தரும் தலைப்பு உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள். உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா? நீங்களா மற்றவர்களா சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு வானவெளியில். இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்க இணைப்புல, வாங்க பேசலாம்.
11: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம் கூறி தூரத்து சொந்தமாய் நிகழ்ச்சியோடு இணைந்தான் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கும் கார்த்திகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
11: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், பண்பலையோட.
10: சரிங்க, மயிலாடுதுறை எப்படி இருக்கு?
11: விடிய
10: காலம் கொஞ்சம் தூரல் இருந்தது. விடிய காலம் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் இங்க கொடைக்கானல்ல தூரல் இருந்தது. சரி, என்ன நினைக்கிறீங்க இந்த வெயில் இந்த வருஷம் இப்படி அடிச்சு தாக்குதே, என்ன காரணமா இருக்கும்? மரங்கள்லாம் வெட்டி சாக்கிறது, அதே மாதிரி குப்பைகள் அதிகமா, பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய குப்பைகள் போடுறது, அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சத்தத்தை காணுமே,
11: நம்மளோட தப்பு தான்.
10: இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க? முயற்சி செய்யணும், அதாவது மரம் நடுறது, இந்த பாலித்தீன் கவர் எல்லாம் பயன்படுத்தாம இருக்கிறது. இந்த மாதிரி நம்மள நாமளே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சமூகத்துல மாற்றம் வரும் இல்லையா?
11: என்ன
10: வேலை பாக்குறீங்க நீங்க?
11: ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பீங்க. 9 மணிக்கு 12 மணி நேரம்
10: வேலை பாக்குறீங்க.
11: இரவு சிறகு வரைக்கும் அப்புறம் கேட்டுட்டு தான்.

0: தூங்குறது.
1: இப்ப 12 மணி ஆயிருது தூங்க.
0: ஆமா மேம்,
1: எப்பவுமே அப்படிதானா?
0: ஆமா மேடம், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் கொஞ்சம் லீவு.
1: சரிங்க, அது நல்லதுதானா டெய்லி 12 மணிக்கு தூங்குறது?
0: அடிக்கடி
1: வாங்க, நம்ம பேசலாம். இப்ப என்ன பாடல் கேக்கலாம்?
0: தலைவன் தலைவிலிருந்து பாட்டு கொடுத்துருங்க.
1: உங்களுக்கான பாடல் 100 புள்ளி 5. நன்றிங்க.
0: நன்றி மேம்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடராகும். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. பரபரப்பான இந்த காலை நேரத்தில் நிறைய வேலைகள் இருக்கும், இருந்தாலும் கோடை பண்பலையில் பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கு அன்பு உள்ளம். வாங்க, வணக்கம். எங்க இருந்துங்க?
2: மும்பையிலிருந்து.
1: யார் பேசுறீங்க?
2: அலி முகமதுங்க.
1: அலி முகமது, இப்ப எங்க இருக்கீங்க?
2: மும்பையில
1: பிசினஸ் எத்தனை கான்ட்ராக்டா, எத்தனை வருஷம்?
2: இல்ல இல்ல, நம்ம சொந்த தொழில்.
1: சொந்த தொழில். அப்ப குடும்பமே அங்க தான் இருக்கீங்களா?
2: நான் எல்லா ஃபேமிலியல ஊரு தான் இருக்கு.
1: எப்படி வருஷத்துக்கு
2: ஒரு தடவை
1: வந்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போவீங்களா?
2: இல்ல இல்ல, 2 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு.
1: எப்ப தோணுதோ வந்து பாத்துக்கலாம். அப்படியா?
2: கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு
1: என்ன பாடல் கேக்கலாம்? நேத்து கூட அந்த பாடல் போச்சு இல்லையா? இருந்தாலும் அந்த கிராமத்து வாசத்தோட அந்த பாடல் கேக்கலாமா? நன்றிங்கய்யா.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
5: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு பொழியாய்ந்தல் இது மனதோடு ராகம். நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். சின்ன சின்ன உயர்வாவது நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கும், சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த உயர்வுக்கான படிக்கட்டுகள், நம்ம வாழ்க்கையில் நம்மளோட உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு விவாத பட்டிமன்றமாக வர இருக்குது. நேர்களெல்லாம் தயாராகுங்க, பேசுகிறதுக்கு வாங்க. அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்றைக்கி மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம். மாவட்டம்
4: ஜமால் ஐயா, எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன். நீங்கள்? நிலையத்தில் அனைவரும் நலமா?
4: எல்லாரும் நலம். இந்த தூரத்து சொந்தம் அப்படின்னா உங்களை மறக்கவே முடியாதுங்கய்யா, அந்த அளவுக்கு.

0: மிகவும்
1: வார வாரம்
0: மிகவும்
1: தொடர்ந்து
0: நன்றி.
1: முயற்சி செஞ்சு வந்துடுறீங்க.
0: ஆமாங்க,
1: எங்களுக்கு கேரளாவில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா ஜமால் ஐயான்னு சொல்லிக்கலாம்.
0: நல்லது நல்லதுங்க,
1: அந்த
0: அந்த
1: அளவுக்கு
0: அளவுக்கு இன்னும் வரக்கூடாது. நல்லது,
1: ஆமாம், அந்த அளவுக்கு சொந்தம் ஆயிட்டீங்க நீங்க.
0: ரொம்ப நல்லது.
1: சரிங்க, வீட்டில் யார் யார் இருக்கா?
0: வீட்டில் என்னுடைய மனைவி ஷாகிதா பேகம், என்னுடைய மகன் இளைய மகன் அகமது ஹாரிஸ், மருமகள் ஷிபானா, பேரன் முக்கியமா என்னுடைய பெரிய மனுஷன் அஸ்வன் மீரான் பேரன்.
1: ஆஹா, எத்தனை வயசு ஆகுது அவருக்கு?
0: அவருக்கு 4.5 வயசு ஆகுது.
1: நிறைய கேள்வி கேட்பாங்களே இந்த வயசுல எல்லாம்.
0: மனப்பாடம்
1: ஆயிருச்சு. வித்தியாசமா யோசிக்கிறாரா?
0: வருங்காலத்துல
1: பெரிய கார் ஓனரா கூட மாறிடுவாரு போல.
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
0: என்னுடைய பேத்தி ஜாயினாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து
1: சொல்லிருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு வந்து கோடை பண்பலையின் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பாடல் என்ன கேக்கலாம்?
0: பாடல் அந்த பிள்ளைக்கு விருப்பமான பாடல், கூலி படத்துல மோனிகா.
1: மோனிகா பாடல் உங்களுக்காக 100.5. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். இது உங்கள் கோடை பன்மலை. 100.5 நேரம் கலை 8:46. இன்னும் சில நிமிடங்களில், அதாவது ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு வானவில் விரிய காத்திருக்கு. இன்னைக்கு வானவில்ல உங்களோட உயர்வுக்கான படிக்கட்டுகள், உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகளா யார நினைக்கிறீங்க? நீங்களா மற்றவர்களா? நீங்களா மற்றவர்களா சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு வானவில்லில்.

0: ஏஐ தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் அருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும்

0: மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல், உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார். என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முடிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: கோடை பந்தலை 100.5
2: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

தூரத்தில் இருந்தாலும் துடிக்கும் இதயங்களில் தொலைந்து போகாத உறவுகளான தூரத்து சொந்தங்களை சந்தித்து உரையாடி பிடித்த பாடலை தந்து நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் மனதோடு ராகம் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. நாளைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அளித்தரும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி வானவில் விரியும் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்களும் மற்றும்

மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: கோஷர் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
6: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: என்ன வானல் நாளொரு வர்ணம் தீட்டும் வானவில் இன்று விவாத அரங்கமாக விரிகிறது. உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் பங்கு பெற தனக்குத்தானே என கூறுவோர் அழைக்கலாம் 2424224 என்ற எண்ணில். மற்றவர்கள் என கூறுவோர் அழைக்கலாம் 2424226 என்ற எண்ணில். பொதுவான கருத்துக்களை பகிர நேர்கள் அழைக்கலாம் 2424229 என்ற எண்ணில். முன் இணைப்பிற்கு 045542. விவாத அரங்கத்தில் உங்களோடு இணைகிறார் ஜான் டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் இங்கே பலருக்கு போராட்டங்களின் ஒட்டுமொத்த பாதிப்புகளை கடந்து வந்துதான் ஒரு நிலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு படி ஏறினால் இரண்டு படி சறுக்கிறது என்பார்கள், ஜான் ஏறினால் முழம் சறுக்குது என்பார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படியாக ஏறி வந்து ஒரு உச்சத்தை அடைந்திட ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. அதற்காக தனி மனிதன் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தோடு முட்டி மோதி கெட்டிக்காரலாக மாற வேண்டியிருக்கிறது. நட்புக்காக, உறவுக்காக, உடன் பணி செய்கிறார் என்ற அன்புக்காக வெகு சிலர் அந்த தனி மனிதனுக்கு அவ்வப்போது உதவுகிறார்கள். அதுவும் அடிக்கடி இல்லை. எப்படி என்றாலும் மனித வாழ்வில் ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், தங்களது உழைப்பின் காரணமாக ஒவ்வொரு படிக்கட்டாய் ஏறி தங்களது இலக்கினை அடைய வேண்டியிருக்கிறது. மற்றவர்கள் எவ்வளவு பொறாமைப்பட்டாலும், நேர்மையாளருக்கு எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தாலும், அதை எதிர்கொள்ள நாம் கையாளுகின்ற போராட்டங்களில் பல நேரம் சறுக்கல்கள் வந்தாலும், நிச்சயம் அந்த சறுக்கல்களை தனி மனிதனாக சந்திப்பதா, மற்றவரின் துணையோடு சந்திப்பதா, இந்த நிலையில் உங்கள் வாழ்வின் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்கள் மட்டும்தானா, மற்றவர்களுமா? யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: ஐயா சொல்லுங்க.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம்மாளவர்லேருந்து திலகராஜ் பேசுறேன்.
0: திலகராஜ் சொல்லுங்க.
1: ஐயா நான் வந்து எங்க அம்மா எங்க அப்பா அவங்க வந்து காட்டுல வேலை வைப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப வந்து இதெல்லாம் எப்படி எல்லாம் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு அந்த ஆலோசனை தெரியாது. அந்த கஷ்டம் நம்ம போய் அந்த அவங்க விட்டுட்டாங்க காட்டை விட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் விவசாயத்துல இறங்கி பாப்பமே, காடே வேண்டாம்னு வெறுத்தேன்.
0: சரி,
1: எங்க என் மனைவி இருந்துகிட்டு வாங்க ஒரு இடம் நம்மளே விதைச்சு பாப்பமே,
0: சரி
1: என்னதான் ஆகும்னு பாப்பமே அப்படின்னாங்க. ஒரு பக்கம் மக்காச்சோளம் போட்டேன், ஒரு பக்கம் சூரியகாந்தி போட்டேன்.
0: சரி,
1: மக்காச்சோளம் கை கொடுத்துருச்சு, சூரியகாந்தி கை கொடுக்கல.
0: சரி,
1: மறு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா மழை, சரியான மழை, மக்காச்சோளம் போட்டோம்யா, 100 குண்டால் சோளம் எடுத்தோம்யா. அந்த படிக்கட்டாக இன்னும் நான் வரைக்கும் இன்ன வரைக்கும் மனசுல அது எனக்கு அந்த கஷ்டம் தான் இன்னும் தெரியுதுங்க.
0: தன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த ஒரு பலன். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் பூங்கொடி.
0: பேருங்க?
2: பூங்கொடி சார்.
0: பூங்கொடி சொல்லுங்களம்மா.
2: நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு பண்ணிட்டேன் சார், வியாபாரம் பண்ணலாம். அப்ப அந்த வியாபாரம் பண்ணா கஷ்டம் சார். கொஞ்சம் கொஞ்சமா பட்டு சரி, அடுத்து ஒரு ஆட்டோ வாங்கி ஆட்டோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கடை பிடிச்சி சார்.
0: நீங்க பேசுவது

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
16: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
17: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
18: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
19: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
2: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
19: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
19: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
19: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.

0: தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது. சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
1: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
0: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
1: எங்களது கிளைகள்
0: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
1: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
2: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேஷசாயி காகித ஆலை ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: சொல்லும் நேரம் 9:17 இணைந்திருக்கிறோம் நாம் விவாத அரங்கத்தில். யார் இப்பொழுது வருக?
9: வணக்கம் ஐயா, திருச்சி சமயபுரத்துல இருந்து குமார் பேசுறேங்க ஐயா.
8: சொல்லுங்கள் குமார்.
9: வெற்றிக்கு வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் தாங்க. நாங்க செய்யற தொழில் வந்து நாங்க என்னதான் உழைச்சா கூட வாடிக்கையாளர் வந்தா தான் நம்ம வெற்றி உயர முடியும் ஐயா.
8: இன்னைக்கு
9: கூட நாங்க வந்து ஆடி 18 முறுக்கு மாவு அதிர்சமாவை அரைக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து கடையை திறந்துட்டு உட்காந்துக்கிறோம். அதுதாங்க வெற்றிக்கு
8: அருமை. மற்றவர்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி படிக்கட்டுகளை அடைய முடியும்? யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்
10: ஐயா. வணக்கம்.
8: சொல்லுங்க.
10: முகலைப்பட்டி பீமன்.
8: சொல்லுங்கள் பீமன்
10: ஐயா. மற்றவங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் நம்மளுடைய வெற்றி காரணம். மூத்தவங்களோட அறிவுரை தான் நம்மளுடைய வெற்றி காரணம். மற்றவங்களுடைய அறிவுரை நமக்கு எடுத்து கொடுக்கும் போது தான் நம்மளுடைய வெற்றி பாதை நல்லா போயிட்டு இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா அதுல எங்கேயாவது தடங்கள் ஏற்படும்.
8: அருமை அருமை. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னர் கசலும் பின்னர் இன்னைக்கும். அருமையாச்சனாக முதலைப்பட்டி பீமன் யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம். வணக்கம்.
11: காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
8: சொல்லுங்கள் சந்திரசேகர் ஐயா.
11: ஐயா, மற்றவங்க நமக்கு படிக்கட்டா இருந்தாலும் என்னென்ன செஞ்சாலும் நம்மளுடைய சொந்த முயற்சியும் உழைப்பும் தான் நமக்கு வந்து வெற்றிய தருது. என்னுடைய கருத்து.
8: சொந்த உழைப்பு.
11: சொந்த உழைப்பு.
8: அருமை அருமை. நான் சூப்பரா சொன்னாங்க சொந்த உழைப்பு. அந்த உழைப்பு என்பதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அருமையா சொன்னாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வணக்கம். கோடை பண்பலையில் இணைப்பில் வந்து விட்டீங்க. விவாத அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம். சொல்லுங்க யாருங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாளா இணைப்புல வரதில்ல தம்பி.
12: ஏன்
8: சொல்லுங்க?
12: ஒரு முன்னேற்றத்துக்கு அதாவது பாத்தீங்கன்னா என்னுடைய தொழில் படியே வந்துடுது, விவசாய படியே வந்துடுது.
8: விவசாயம்
12: என்னுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதற்கான காலப்பேர்ல லோன் போட்டிருக்கேன். அது ஒரு எனக்கு உதவி.
8: சரி.
12: வீட்டுல பாத்தீங்கன்னா நான் பணம் இல்லாத அப்பா விட்டு உதவினாங்க, அண்ணன் அப்பா அம்மா விட்டு உதவிடுறாங்க. அதே மாதிரி பக்கத்து ஒருத்துக்காரு உரம் விடலன்னா அவர் கொடுத்து உதவிடுறாரு, நான் வாங்கி கொடுத்துருவேன்.
8: சரி.
12: எப்படி மற்ற பொதுவா எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்ததை முன்னேற்றத்துக்கு கஷ்டம் இல்லாம போகும்.
8: அருமை. அதாவது இரு கை ஓசை, இரண்டு கைகள் சேர்ந்தாதான் ஓசை வரும்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: இசைமுகில் 100.5 இணைவது யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
9: ஏனுங்க வணக்கம்ங்க.
8: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
9: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
8: சொல்லுங்க. உங்களுக்கு சப்போர்ட் ஆடுகள் தானே?
9: ஆமாங்க. ஏன்னா நம்ம தனிமையில உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு சோறு கடத்தேதான் தொடுக்கும் கூட நம்ம ஆட்ட பாசனப்பட்டு தூங்கிடலாம். ஆனா நான் நீங்க சொன்னது மாதிரி இந்த ஆடு மாடை கூட மேய்க்கிறது கூட அது அதை நம்பி நம்ம போறோம்னா அதுக்கு தக்கன நம்ம கொடுத்தாத்தே அது நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி ஒரு மனிதன் ஒருத்தர் நம்பிக்கை போடோம்னா அதுக்கு தக்கன நம்ம நடந்துக்கிட்டா நிச்சயம் நம்ம அப்படிங்கறது என்னோட
8: அருமையா சொன்னார். எப்படி நம்ம நடந்து கொள்ளுமோ அது அந்த படிதான் மற்றவருடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். யார் இப்பொழுது?
10: ஐயா காலை வணக்கம்.
8: சொல்லுங்கள்.
10: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசி இளங்கோ.
8: சொல்லுங்கள் இளங்கோ.
10: ஐயா படிக்கட்டு மற்றவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் படிக்கட்டு. நம்மளை உயர்த்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்களா, நாம மட்டும் இல்ல. படிக்கட்டு வந்து உயர்றதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு கீழே இருக்காங்கல்ல, நம்மளை மேல உயர்த்ததுக்காக அவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க,
8: ஏணிகளாய் மாறி விடுகிறார்கள்.
10: ஆமா. ஆனா ஏறின பிறகு அவங்களை மறக்க கூடாது. இந்த படிக்கட்டுல ஏறின பிறகு இந்த படியை திரும்பி பார்க்கணும். அப்பதான் நாம வந்து நாம மற்றவர்கள் போல உயர்ந்திருக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியறதுக்கு, அதுக்கு பின்னால யாரா வராங்களா அப்படின்னு அவங்களை எதிர்பார்த்து காத்துட்டுக்கணும். இந்த படிக்கட்டு அதாங்க சொல்லுது.
8: அருமையா சொன்னாரு. எப்படி மேலே போவது விஷயம் இல்லை, திரும்பி பார்க்க வேண்டும். நாம் மேலே செல்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை உணர வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்?
11: சொல்லுங்க அம்மா.

0: மாவட்டம் கொடுமுடியிலிருந்து சங்கீதா பேசுறேன் ஐயா.
1: சங்கீதா சொல்லுங்க
0: ஐயா. உயர்வுக்கு வந்து நம்மளோட முயற்சியோட மற்றவர்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பா அவசியம் ஐயா. ஏன்னா ஒரு விளக்கு எரிய அதை சிறிய தூண்டுறதுக்கு நம்ம தூண்டிவிட்டாதான் அது நல்லா பிரகாசமா ஓடும். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அது போல மற்றவர்களோட ஒத்துழைப்பு வந்து நம்ம சார்ந்து
1: நமது முயற்சி விளக்கு திரியா இருக்கும்போது தூண்டுவதற்கு மற்றவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள். இப்பொழுது யார் இணைப்பில் வருக? வணக்கம்.
2: ஐயாவுக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன்.
2: சார், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து மற்றவர்கள் தான் சார் காரணம், நான் கிடையாது. ஆமா, எப்படி இருந்தாலும் நம்மளோட நல்ல ஒரு சிந்தனையும் கடுமையான உழைப்பும் எதா இருந்தாலும் சிந்திச்சுதான் செயல்படணும் அப்படின்றாங்க. அதுக்கு அதனால எந்த ஒரு செயல் நடந்தாலும் நல்ல ஒரு சிந்தனை தான் சார் என்னுடைய முன்னேற்றத்துக்கு வந்து காரணம்.
1: தனது சிந்தனை மற்றவருடைய ஆதரவு. யார் இப்பொழுது வருக? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். ஜான் பிரிட்டாய் அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நினைவு சேலம் வேம்படிதாளம் தண்டபாணி.
1: சொல்லுங்க ஐயா.
3: சோமா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பலை இருந்தா ஏற்படும் கஷ்டம். என்னதான் எத்தனையோ பேர் மோட்டிவேஷன் பண்ணி வேலை செய்ய வேலை செய்யணும் வற்புறுத்தினாலுமே கூட நமக்கு நான் வேலை செய்யணுங்கிற எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டால் மட்டுமே தான் அந்த வேலை இஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கஷ்டப்படாம இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை நான்
1: வைக்கிறேன். அருமையா சொன்ன. அதனால இஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கஷ்டப்பட மாட்டோம், நஷ்டப்பட மாட்டோம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சகோதரி. யார் பேசுறீங்க?
4: செங்கமேட்டில இருந்து அமுதங்கண்ணா.
1: சொல்லுங்களம்மா.
4: இப்ப மத்தவங்களா காரணங்கண்ணா, ரெண்டு கை தட்டினதாங்கண்ணா ஓச வரும், ஒரு கை தட்டினா யோசம் வராதுங்கண்ணா. நம்மளே முடிவு எடுத்து நம்மளே செய்யணும்னு நினைச்சோம்னா செய்ய முடியாதுங்கண்ணா. மூத்தவர்கிட்ட ஒரு ஒரு ஆலோசனை எதா இருந்தாலும் கேட்டுதாங்கண்ணா செய்யணும், அதை விருப்பப்பட்டு செய்யணுங்கண்ணா. பள்ளிக்கட்டு ஏறினாலுமே அதை மறக்க கூடாதுங்கண்ணா. தூக்குனவங்க எல்லாம் மறக்க கூடாதுங்கண்ணா.
1: தூக்கி விட்டவர்களை மறக்க கூடாது. யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
5: வணக்கம்.
1: சொல்லுங்கள் யார்?
5: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கிலிருந்து கணேசன் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
5: ஐயா, இருவருமே காரணம்னு சொல்றாங்க ஐயா.
1: இருவருமே பொதுவா சொல்றீங்க.
5: ஆமாங்க ஐயா. அதாவது நான் வந்து வானொலியில ஒரு நண்பர் தான் முதமெல்லாம் அறிமுகம் ஆனேன், என்ற ஒரு ராஜசேகர்கிட்ட.
1: சரி.
5: அவரை கொடுத்த ஊக்கத்தினாலதான் நான் இன்னைக்கு வானொலியில வந்து இந்த பண்பலையில பேசுறேன்.
1: அருமை.
5: அதனால என்னுடைய முயற்சி தேவை. அதே மாதிரி தண்டபணியும் ரங்க இவங்க மூணு பேர் கொடுத்த உற்சாகத்தாலதான் நான் இன்னைக்கு வானவரில் பேசி எல்லாரோடய அறிமுகம் இருக்கிறேங்க ஐயா. அதனால இருவர் எதுவுமே தேவைங்கிறது என்னோட கருத்துங்க.
1: என்னுடைய பணிகள் அதிகமாக இருந்தால் மற்றவர்களுடைய ஊக்கத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது.

0: கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
3: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
11: கான நீரோடை உங்கள் 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது வருகை? வணக்கம்.
12: ஐயா வணக்கம்,
11: சொல்லுங்கள்.
12: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்க. ஐயா
11: சொல்லுங்கள். தங்கவேலு,
12: என்னுடைய உயருக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், மற்றவர்கள் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இருந்தாலுமே மற்றவர்கள் சப்போர்ட் பண்ணாம என்னால வந்து உயருக்கு வர முடியாது.
11: சரி.
12: ஏன்னா வறுமையான காலத்துல வந்து மற்ற உதவி செஞ்சிருக்காங்க, எனக்கு பண உதவி கொடுத்திருக்காங்க, பொருள் உதவி கொடுத்திருக்காங்க.
11: அருமை.
12: அதை அந்த நன்றி நினைச்சு பார்த்துட்டு தான் இப்போ வந்து நம்ம உயர்வுல இருக்கிறோம். நன்றி மறக்காம இருக்கணும், அதுதான் முக்கியம்.
11: மற்றவருடைய உயர்வுக்கு சப்போர்ட் தான் இன்னைக்கு நம்ம உயர்ந்து வர காரணம். அருமையா சொன்ன தங்கவேலு. யார் இப்பொழுது? வணக்கம்.
13: ஐயா வணக்கம்,
11: சொல்லுங்க. ஐயா
13: ஐயா, நாங்கள் தருமபுரி மாவட்டம் உழவர் சந்தாரிகள் பண்பல் நேயர் முடிப்பதாக பேசுறேன். உங்களுக்கும் கோடை பண்பல் நேயர்களுக்கு காலை வணக்கம். அற்புதமான தலைப்புகையா?
11: சொல்லுங்க ஐயா.
13: ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயர்வதற்கு காரணமாக அந்த படிக்கட்டு கட்டணும் கூட எப்ப பாராட்டு சொல்லணும். அது எப்படின்னு சொன்னா, கொத்தனாரா இருந்தாலும் சரி, நம்மளை உயர்த்தி உயர்த்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் மனதார அவங்களை பாராட்ட வேண்டும், போற்றி புகழ வேண்டுங்கய்யா. ஏன்னா ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில் கொண்டு போக ஒரு ஸ்டெப்பா நம்மளை மேலே ஏற்றுறதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய அவங்க
11: தான்.
13: அவளை எப்பவுமே நம்ம பாராட்டக்கூடிய இருக்கிற நம்ம கோடைப்பண்ணு நிகழ்ச்சி கூட வந்து பங்கேற்றியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
11: நன்றி. அருமையா சொன்னாங்க முனியப்பன். அதாவது மற்றவர்கள், அதாவது படிக்கட்டுகளாக இருந்து இருந்து நம்மளை மேலே கொண்டு வராங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
14: எங்க பாசத்திற்கும் மரியாதைக்கும் ஒரே அன்பு அண்ணன் ரிட்டோ அவர்களுக்கு இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க?
11: நலமா இருக்கிறோம் சகோதரி, சொல்லுங்க.
14: என்னதான் மத்தவங்க உதவி பண்ணாலும் நம்மளோட முன்னெடுப்பு இருந்தாதான் அவங்க உதவி செய்ய வருவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, முன்கே ஆடாம முழங்கே ஆடாது அப்படின்னு.
11: கண்டிப்பா கண்டிப்பா.
14: அதான் நாம முதல்ல முயற்சி எடுத்தாதான் அப்பதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே பண்ணாம அடுத்தவங்க பண்ணணும், அடுத்தவங்க பண்ணணும் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னா, நாம முயற்சி எடுத்தா கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு உதவி வருவாங்க. அதை நாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் மறக்க கூடாது.
11: அருமை. நம்முடைய முயற்சி கையை ஊனி கர்ணம் பாயறான்னு சொல்லுவாங்க என் கிராமங்கள். அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை ஓடிக்கொண்டு இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
15: மதுரை மாவட்டம் திருமங்கலம், முகமது சோபரம், சந்திரசேகர் பேசுறேன்.
11: சொல்லுங்க ஐயா.
15: பில்டோசர் வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
15: சார். முன்னேற்றத்திற்கு காரணம் என்னோட உழைப்பு, அந்த உழைப்பு மூலமா வந்த பணம், அதுதான் வந்து மெயின் முன்னேற்றத்திற்கு.
11: என்னுடைய
15: சப்ளிங்ஸோ, என்னுடைய சொந்த பந்தங்களோ, நட்புகளோ கூட இருக்குமே ஒழிய, ஆனா என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய உழைப்பு இல்லாம, அதுல வரக்கூடிய பணம் இல்லாம என்னால முன்னேற முடியும்.
11: அருமை. தன்னுடைய உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையுடைய ஆதாரமே இல்லாம போனது காரணமே பொருளாதாரம். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆடம்பரங்கள், அதிக ஆசை, பேராசை, இதெல்லாம் தான் வந்து மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கங்களை உருவாக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
16: ஹலோ.
11: வணக்கம்.
16: ஜான்பீட்டா ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். ஐயா நலமா? ஐயா
11: நலமா இருக்கேன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
16: ஐயா உங்கள் உயர்வு தான் படிக்க உயர்வு உயர்ந்ததுக்கு வந்து படிக்கட்டு நீங்களா மற்றவங்க கேட்டிருக்கீங்கய்யா. இப்ப ஒரு சிலையை செதுக்கணும்னா யா சிறு சிறு உளிகள்லாம் தேவைப்படும். அதே மாதிரி யா வாழ்க்கையில உயர்ந்தோம்னா யா மற்றவர்கள் உதவி கண்டிப்பா தேவைப்படும். யா
11: ஒண்ணு
16: பெற்றோர்கள் இல்லைன்னா நண்பர்கள் யாராவது இருந்தாதான் என் வாழ்க்கையில உயர முடியும்.
11: ஆக எப்படி வந்து ஒரு

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: மேலும் விவரங்களுக்கு
8: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965233999.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
10: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
11: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
10: எங்களது கிளைகள்
11: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
10: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
12: ஆகஸ்ட் 3 ஆடி பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
13: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ்,
13: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
16: தொடர்புக்கு 9524936156.
15: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
16: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
15: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
16: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
15: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி.

0: திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
3: சங்கீத சாம்ராஜ்யம் உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் யார் இப்பொழுது? நேரம் 9:42.
4: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயிலுள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகளின் ஐயா.
3: சொல்லுங்க ஐயா. தங்கவேல் ஐயா.
4: ஐயா, என் உடல் உயர்வுக்கு படிக்கட்டாகியது என்னுடைய உழைப்பு, ஆனா என் உள்ளம் உயர்வுக்கு வந்து ஐயா உலக பொதுமறை தெய்வ புலவரும் கோடை பண்பலை 100.5 பணியாற்றக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கு ஐயா நன்றி ஐயா.
3: அருமையா சொன்னாங்க. எப்படி எல்லாம் எங்களுடைய உழைப்பு இருக்கிறது, யார் எங்களை உழைக்க வைக்கிறார்கள், யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
5: இனிய உற்சாகமான காலை வணக்கம் கோரி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அயம்பதூர்ல இருந்து கலை செல்விங்க.
3: சொல்லுங்க செல்வி.
5: நம்ம நம்மளுடைய உயர்வுக்கு நம்ம தான் வரணும். நம்மளுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மன உறுதி இதெல்லாம் வச்சுதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும். மத்தவங்களோட கையால ஊட்டுனா நம்ம சாப்பிட முடியாது, நம்ம கையால தான் நம்ம சாப்பிட முடியும்.
3: ஆனா குழந்தையா இருக்கும்போது அம்மா தான் ஊட்டுறாங்க,
5: நம்ம தாங்க காரணமா இருக்க முடியும்.
3: அருமை அருமை சொல்றாங்க. அதிலும் நியாயம் இருக்கு, மத்தவங்களுக்கு வந்து நம்ம ஊட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. நாம் வளர்ந்து வருவதற்கு யார் காரணம்? நாம் தான். நாம் வந்து கையை ஊனி கருணம்பாருன்னு சொன்ன மாதிரி இன்னும் நிறைய உழைக்க வேண்டி இருக்கிறது. யார் இப்பொழுது?
6: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: முள்ளக்காடு நலமா இருக்கிறோம் பாபு, சொல்லுங்க.
6: அதாவது நம்மளுடைய உயிருக்கு காரணம் நாம தான் ஐயா. மற்றவங்களுடைய பங்கு கொஞ்சம் இருந்தாலும் நம்மளோட கடின உழைப்பு தான் நம்மளை உயர்த்துது. உன் வாழ்க்கை உன் கையில்.
3: அருமை. கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை.

0: கோடை பண்பலை 100.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவின்
3: வணக்கம். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
4: வணக்கங்க. கரூர்ல இருந்து நாசர் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறோம் நாசர், சொல்லுங்க
4: சார். அடுத்தவங்க உதவி கண்டிப்பா தேவைங்க சார். அவங்களுடைய ஊக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள கொரோனா காலத்துல ரொம்பவுமே அனுபவிச்சிட்டோம் சார். அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவி செஞ்சு நாங்க இன்னைக்கு நல்ல மேல்நிலையில இருக்கிறோம் சார்.
3: அருமை அருமை அருமை.
4: இன்னைக்கு ரெண்டு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். நேற்று அவங்களை எதிர்பார்க்காம திடீர்னு எதிர்பார்த்தேன் சார். அவரை பார்த்தாங்க.
3: சரி,
4: பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் காலேஜில் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பணம் கட்டினீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜுவல் வச்சு பணம் கட்டினோம்னா உடனே சத்தம் போடுறாரு. எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கேட்க சொன்னோம்ல
3: அப்படின்னு.
4: ஒரு செகண்ட் கூட யோசனை பண்ணல சார். 2 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் வாங்கிட்டு அந்த ஜுவல்லரை மீட்டுருங்க, எதுக்கு வட்டி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னாரு சார்.
3: பார்த்தீங்களா, அந்த
4: உண்மையில அவர்கிட்ட உழைப்பு அவருக்கு நம்ம உழைப்புக்காக கண்டிப்பாக அவர்கிட்ட எப்படி சொல்றது
3: அந்த எண்ணம், அந்த உழைப்புக்கு கொடுத்த மரியாதை, நட்புக்கு கொடுத்த மரியாதை. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க.
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர்ல இருந்து சிங்காரம் பேசுகிறேன் ஐயா.
3: சிங்காரம்?

0: இந்த அம்மா மனைவி இருவரும் மனசார கொடுத்து உதவி செய்ய போய் தான் அடுத்து வந்த ஜென்ரேஷன் பையன்கள் இப்போ கூட வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. யார் இப்போ இணைப்பீடு வருங்க?
1: வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுப்பிரமணியம் கருப்பசாமி சார்.
0: சொல்லுங்கள் கருப்பசாமி.
1: சார், நம்ம சுப்பிரமணியபுரத்தில் மளிகை கடை இருக்குங்க சார். நம்மளுக்கு கொஞ்சம் படிப்பு வசதி இல்லை.
0: சரி.
1: அப்போ அவர் கடைக்காரர் வந்து நம்ம கடைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு
0: சேர்த்தாரு. சரி.
1: இப்ப அவர் போய் வேலைக்கு போய் நல்ல ஒரு தொழில் கத்துட்டு பெரிய கடை வச்சிட்டேன். அவர்தான் எனக்கு இவ்வளவுக்கு பெரியாத காரணம். அவர்தான்
0: குருநாதரே. அவர்தான்.
1: ஆமா, குருநாதரே. அவர்தான் மாரியப்பன் தான்.
0: அருமை முதலாளி வந்து உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சுக்காங்க. நீங்க அந்த வழியில் நடந்து வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிட்டீங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மாமா. அலங்கிட்டு அலீமி.
0: சொல்லுங்க அலீமா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் அலீமா. சொல்லுங்க.
2: நம்ம முன்னேற்றத்திற்கு காரணம் வந்து நம்ம முயற்சியும் நம்ம திறமையும் தான் மாமா காரணம்.
0: முயற்சியும் திறமையும்
2: அது மட்டும் இருந்தா போதும். மற்றவங்க எல்லாம் நம்மளை டவுன் பண்ணதே நினைப்பாங்க. நம்ம நம்ம பர்சனாலிட்டி கிளாமரை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ வேற இப்படி இருக்கிறா அப்படின்னு நினைச்சு நினைப்பாங்க.
0: நாம வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசு. வையகம் இதுதான் பாடினது உண்மைதான். எப்படி உனக்கு பணம் வருது, எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அம்பாள் தர்றானே, அப்படி ஒரு பொறாமை குணம். மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து வயிறு எறிவது அது வாழ்க்கைக்கு நலமாக இல்லை. யார்? வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
3: ராஜாராமன் பேசுறேங்க, அமலேஸ்வரத்துல.
0: சொல்லுங்க ராஜாராமன்.
3: அதாவது வெற்றிக்கு அல்லது உயர்வுக்கு பாத்தீங்கன்னா தனிநபரையும் இருக்க முடியாத காரணம் இல்லைங்க.
0: சரி.
3: அது ஒரு கூட்டு முயற்சி தாங்க ஐயா.
0: அருமை.
3: அதாவது போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு அதனுடைய உடல் உத்வேகத்தை காட்டி பாத்தீங்கன்னா வெற்றி பெறணும் அத்லெட்டிக்ல.
0: ஆனா
3: வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா பிற உதவி வேண்டும் ஐயா. அதுக்கு சாட்சி பாத்தீங்கன்னா ஔவையார் தாங்க ஐயா. அதாவது பண்டு முளைப்பு அரிசியே ஆனாலும் விண்டு விழி போனால் முளையாதான், கொண்ட பேராற்ற உடையாருக்கும் ஆகாதவர்கள் ஏற்ற கதைன்னு சொல்றாருங்க. அதாவது அரிசியை கொண்டு விதைச்சோம்னா அரிசி நெல் வராதான், அதுக்கு மேல மூடி இருக்கக்கூடிய சாவியை பாத்தீங்கன்னா இருந்த நெல் இருந்தாதான் வரும் முளைக்குமா. அப்ப அந்த முளைப்பதற்கு அரிசிக்கு அந்த நெல் தேவைப்படுகிறது என்றா மேல ஒரு கூறு தேவைப்படுகிறதுங்க. வெற்றிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மற்ற துணை இல்லாம வெற்றி வர முடியாதுங்க, வாழ்க்கையில உயர முடியாதுங்க.
0: அருமையா சொன்னாங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வணக்கம்.

0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டு பேசுங்க.
1: ஐயா வணக்கம், நான் சேலம் உப்பாரப்பட்டியிலிருந்து ரமேஷ் பேசுறீங்க.
0: சொல்லுங்க ரமேஷ்.
1: ஐயா என்னுடைய உழைப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா.
0: ஆமா,
1: அவங்க தான் என்னுடைய உயர்வுக்கு காரணமே சொல்லலாம். ஏன்னா அவங்க குறை சொல்லும் போதுதான் நம்ம அதுல என்ன தவறு பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத நம்மளால வாய்ப் பண்ண முடியும். அப்படிங்கும் போது நம்ம அந்த வேலையை வந்து சரியா செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க.
0: சரி சரி சரி.
1: சாதாரண ஒரு நெசவாளியா தான் நான் இருந்தேன். இன்னைக்கு ஒரு மனவரை டெக்கரேட்டர் ஆவறதுக்கு காரணமே அவங்கதான். அந்த குறை சொல்றாங்க பாத்தீங்களா,
0: அவங்களை பார்த்து உங்க வாழ்க்கை பாதையை நீங்க மாற்றி அமைத்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: வணக்கம் சார்,
0: சொல்லுங்கள்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையில
0: இருந்து நலமா இருக்கிறோம்மா, சொல்லுங்க.
2: உழைப்புக்கு காரணம் நாங்க நம்மதான் சார். இப்போ ஒவ்வொரு நேரமும் ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு இன்னைக்கு முன்னேறிடுவோம் நாளைக்கு முன்னேறிடுவோம் அப்படின்னு மேல மேல வருது. நம்ம உழைப்பு தைரியம் நம்பிக்கையில தான் சார். அடுத்தவங்க வந்து இங்க வாராங்களா, இங்க வளர்ச்சி எப்படி கெடுத்ததுன்னு சார் பாப்பாங்க. அதனால நம்ம தான் சார்,
0: நமக்கு நாமே நமது கைகள் தான் நமக்கு உறுதுணையா இருக்கிறது. அருமையா சொன்னாங்க. மாரி தாயி, யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க ஐயா.
3: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில இருந்து குமாரப்பாயா.
0: குமாரப்பா சொல்லுங்க
3: ஐயா. தன்னம்பிக்கையும் உழைப்பு இருந்தாலே முன்னேற்றத்துக்கு வந்தலாம் ஐயா. படிக்கிறது எவ்வளவு இருந்தாலும் ஏறி மேல போயிடலாம் ஐயா. ஆமா ஐயா,
0: சரி.
3: ஒரு உழைப்பு இருந்தாவே அது யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லையா. ஆமா, கடினமான உழைப்பு வந்தா முன்னேற்றத்துக்கு அது ஒரு அஸ்திவரம் ஆயிரும் ஐயா.
0: அதாவது அந்த தன்னம்பிக்கை என்பதுதான் நம்ம வந்து அப்பப்ப நாம விட்டு போயிட்டு திரும்ப வருது. அதை போக விடாம கைவசம் வச்சிருந்தோம்னாலே பல நேரங்களில் மற்றவர்களுக்கு நாம் உதாரணமாக இருக்கலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
4: வணக்கம் சார். சார் மும்பையில இருந்து நடராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
4: சார் என்னுடைய உயர்வுக்கு படிக்கட்டுகள் வந்து மற்றவர்கள் தான் சார்.
0: சரி.
4: ஏன்னா வந்து நம்முடைய உயர்வு படிக்கட்டுகள் வந்து அது மற்றவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: சரி.
4: ஏன்னா நம்ம ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து வழிகாட்டுறாங்க. நம்முடைய செயல்களுக்கு வந்து விமர்சிக்கிறாங்க. விமர்சிப்பதால் நம்ம வந்து வாழ்வில் வந்து உன்னதமான உயர்வுக்கு நம்ம போறோங்கிறது என்னோட கருத்து சார்.
0: அருமையா சொன்னாங்க. மற்றவருடைய விமர்சனம் தான் நம்முடைய உழைப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக இருந்திருக்கிறது. பாருங்க, இந்த வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு தடுமாற்றங்கள், பல்வேறு தாமதங்கள், இதையெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு மனிதனும் தனது லட்சியத்தினை அடைந்து விடுகிறான். இதில் பல நேரங்களில் பல சோதனைகளில் இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் சிலர். ஆனால் எதிர்நீச்சல் போட்டு எதிரே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய எத்தனையோ பேர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நமக்கு முன்பே அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, சளைக்காத உழைப்பு, களைப்படையாத உழைப்பு. உழைப்பதற்கென்றே பிறந்தவர்களாக பலர் நமக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த சமூகத்தில் சோம்பேறித்தனம் என்பதுதான் மற்றவர்கள் நமக்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா என்ற எண்ணத்தை கொண்டு வரும். அந்த சோம்பேறித்தனம்தான் நமது தன்னம்பிக்கைக்கு எப்பொழுதும் எதிரியாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் நம்மை விட்டு போகும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை பாதை நலமாக இருக்கும். தங்களது நோக்கங்களை அடைந்திட எத்தனையோ தாக்குதல்களை தாங்கி வெற்றி பாதை நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பலர், பல உழைப்பாளிகள். இன்று காலை எங்களது ஐயா முனைவர் சுந்தர ஆவடைப்பை வந்து ஒரு அருமையான செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க. அடிமேல் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால் படிமேல் படி இருக்க வேண்டும். இந்த தலைப்புக்கும் ஐயா அனுப்பிச்ச செய்திக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அருமையான வார்த்தை இல்லையா? அடிமேல் அடியெடுத்து நாம் போக தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு உச்சத்துக்கு போன பிறகு அதற்கு மேற்கொண்டு தான் நம்ம வந்து இலக்கை அடைய முடியும் என்ற நிலை வரும் பொழுது அங்கே படிக்கட்டுகள் இல்லை என்றால் என்ன செய்வது? அது பெரிய சோதனை. நாம் தயாராக இருக்கிறோம் அடிமேல் அடியெடுத்து வைக்க. ஆனால் நம்மை வரவேற்க படிமேல் படி இருக்கிறதா? இருக்க வேண்டுமே. ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் அடியெடுத்து வைக்கவே யோசித்து விடுவோம். பலர் அடியெடுத்து வைக்கவே தயங்கி விடுகிறார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பேச்சுக்கள் வந்தாலும், எத்தனை பொறாமைகள் வந்தாலும் எதிர்த்து போராட அவர்கள் தயங்குவதே இல்லை. அந்த போராட்டத்தை அவர்கள் கை

கைவிடுவதும் இல்லை. போராடி போராடி போராடி கடைசியில் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது ஒரு நிலையான சந்தோஷம், நிம்மதியான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், மற்றவர்கள் பாராட்டும் விதமான சந்தோஷம் அது. அப்படி போராடி லட்சியங்களை அடைய வேண்டுமென்றால், இலக்கினை அடைய வேண்டுமென்றால், நோக்கங்களை அடைய வேண்டுமென்றால், என்னதான் நமது உழைப்பு இருந்தாலும் மற்றவர்களின் ஆதரவு அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக தொழிலில், விவசாயத்தில், நமது பணி செய்யக்கூடிய இடங்களில் மற்றவர்கள் கைகோர்த்து இருந்தால்தான் நாம் கண்டிப்பாக நமது வெற்றியத்தை அடைய முடியும். அதுதான் நம் உயர்வுக்கு காரணமாக இருக்கும். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
4: சிந்தனையை தூண்டும் கருத்துக்களோடு உலா வந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானவில். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 9 மணிக்கு. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனிஷ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினியாக்கம் வி சக்திகுமார். தொடர்கிறது பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். மும்பை செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர் திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் அலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14

நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி.
3: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
4: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
3: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
5: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
6: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒளி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள். உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
7: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? இந்த கேள்வியை கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு நட்பு சார்ந்த நினைவு உண்டாயிரும். இந்த கேள்விக்குத்தான் ஆண் பெண் அப்படி எந்த பேதமும் இல்லை. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த நட்பு. ஆனாலும் சில நட்புகள் தானாவே நம்மள தேடி வரும். அந்த நட்பை விட்டு விலகி போனாலும் நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான நட்பு. அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனா ஒரு அப்பாவாவும் அம்மாவாவும் இருக்கிற அளவுக்கு அன்பு கொண்ட நட்பை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. யாரு நம்ம நண்பர் அப்படிங்கறதுல நாம ஒரு தெளிவோட இருக்கணும். அதுதான் முக்கியம். பள்ளிக்கூடத்துல நம்ம கூட 100 பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நண்பர்களா? கல்லூரியில நம்ம கூட ஒரு 50 பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நண்பர்களா? வேலை செய்யற இடத்துல, வீட்டு சுற்றுப்புறத்துலன்னு பலர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நண்பர்களா? யாரோட பேரை கேட்ட உடனே வந்துட்டானா இல்ல வந்துட்டாளா அப்படின்னு உரிமையோட ஒரு நினைப்பு வருதுல்ல, அவங்க தானே நம்ம நண்பர். நட்புங்கிறது இரு இதயங்கள் ஒரே அலைவரிசையில துடிக்கிற ஒரு அழகான உணர்வு. நட்பை கொண்டாடுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை.

பள்ளிக்கூட நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பள்ளிக்கூடத்தோட வகுப்பறை ஜன்னல்கள், வகுப்பு நண்பர்களோட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட மிட்டாய்கள், வகுப்பு நடக்கிறப்பவே யாருக்கும் தெரியாம டிஃபன் பாக்ஸ திறந்து சாப்பிட்டது, ஆசிரியர்கிட்ட ஒன்னா சேர்ந்து திட்டு வாங்கினது, இப்படி பல விஷயங்கள் நம்ம மனசுக்கு நினைவுக்கு வரும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னா அது நண்பர்கள் நமக்கு வச்ச பட்டப்பெயர் சொல்லலாமா? லந்து, அலப்பற, அமைதிப்பட, பீற்று, டுபாக்குரு, படிப்சு, லாஸ்ட் பெஞ்ச் டானு, தூங்கு மூஞ்சி, இப்படி எத்தனை எத்தனை பேர் இருந்திருக்கும். இந்த பேரை எல்லாம் கேக்குறப்போ நம்ம பேரும் நமக்கு ஞாபகம் வருதுல்ல? இப்படி ஒரு சில பேரை கேக்குறப்ப அந்த பேரை நமக்கு வச்சது யாருங்கிற அந்த நினைப்பும் ஞாபகத்துக்கு வரும். அதாவது நம்மோட வாழ்க்கைக்கு ஒரு பேரை உருவாக்குன அந்த நட்புருக்கே அது நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த நட்பு. சிலருக்கு அந்த அடையாளம் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ஏன் எனக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு ஒரு சங்கடம் கூட ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த அடையாளத்தை கொடுத்தது அந்த நட்பு தான். கொஞ்சம் குழந்தையா மாறுவோம். பள்ளிக்கூட நண்பர்கள் கொடுத்த அந்த பட்டப்பேரை திரும்ப ஞாபகப்படுத்திக்குவோம், சிரிச்சுக்குவோம். குறும்புத்தனமான அந்த காலத்துக்கு மறுபடியும் பயணிப்போம், நட்பை பாராட்டுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
8: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
7: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
8: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
7: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
8: கவுன்சிலிங் கோட் 2620.
7: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
9: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
10: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.

0: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
1: எங்களது கிளைகள்
0: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
1: தாராபுரம் ரோடு, ஒட்டம் சத்திரம்.
2: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா சோதனையான நேரத்துல நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் உண்மையான நண்பர். இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணம் கூட இருக்குங்க. நம்ம இந்திய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட சின்ன வயசுல ராமேஸ்வரத்துல வளர்ந்தப்ப நடந்த ஒரு நிகழ்வு. அவரோட நெருங்கின நண்பர்கள்ல ஒருத்தர் ராமநாத சாஸ்திரி. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு ஆசிரியர் வந்து ரெண்டு பேரையும் தனித்தனியா உட்கார வச்சிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமநாத சாஸ்திரியோட தந்தையும் ஊர்ல இருக்கிற பெரியவங்களும் அந்த ஆசிரியர்கிட்ட முறையிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் தன்னோட தவறான முடிவை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சாரு. அந்த நட்பு மதங்களை கடந்து சமூகத்தை கடந்து வாழ்நாள் முழுக்க தொடர்ந்தது. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். உண்மையான நண்பர் உங்களோட பின்னணியை பார்த்து வரமாட்டாரு, உங்க மனசை பார்த்து மட்டும்தான் வருவாரு. சரியான பாதையில வழிகாட்டியாவும் நம்ம கூடவே வர ஒரு நட்பாவும் அவங்க இருப்பாங்க. நட்பை நம்பிக்கையாக்குவோம். இது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்

0: ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

நட்பு இருக்கிற இடத்துல சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் வரும். பேசாமலேயே பல நாட்களை கடந்து விட்ட இடத்துலயே தொடரும். எவ்வளோ பெரிய கோபமா இருந்தாலும் சரி விடு வா ஒரு டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டுட்டு போகும் நட்பு. சின்னதா சிரிக்கும், பெருசா கலாய்க்கும், எப்பவும் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வீம்புக்கு நேவம்பழுக்கும், விவாதம் செய்யும், உறவை உடைக்காம உண்மைய உடைச்சு பேசும். நட்புக்கு மன்னிக்கவும் தெரியும், மறக்கவும் தெரியும். உண்மையான ஒரு நட்புக்கு ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, எ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அபவுட் பீயிங் இன்செப்பரபிள், இட்ஸ் அபவுட் பீயிங் செப்பரேட்டட் அண்ட் நத்திங் சேஞ்சஸ். அதாவது உண்மையான நட்புங்கிறது பிரியாமலேயே இருக்கிறது இல்ல, பிரிவால எதையும் மாற்ற முடியாம இருக்கிறது தான். சண்டை போடுவோம், கருத்துல வேறுபடுவோம், ஆனாலும் நட்பை கொண்டாடுவோம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் இந்த நட்புலையே சிறப்பு. அந்த சங்க காலத்து கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையரும் மாதிரி, சினிமால வர உயிரையும் கொடுக்கிற நட்பு மாதிரி, நெஜத்துல ஒரு நட்பு நமக்கு கிடைச்சா விட்டுறவே கூடாதுங்க. சண்டை வராமலேயே இருக்கிறதுல நட்போட ரகசியம் இல்ல, சண்டை வந்தாலும் அதை சமாதானமா மாத்துறதுலதான் நட்போட ரகசியம் இருக்கு. இந்த நட்பின் ரகசியத்தை புரிஞ்சுக்குவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை.

0: கோடை பண்பலை 100.5 ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி
1: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்க்
2: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல்
1: தாராபுரம் ரோடு

0: சத்திரம்
1: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
2: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: பார்த்து காதல், பார்க்காமல் காதல், இப்படி பல காதல்களை இந்த உலகம் பார்த்திருக்கும். ஆனா அதுல சிலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். சிலர் அதை காதலா கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி வகை வகையான நட்புகளை பத்தி சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில இருக்கிற ஒரு நண்பர் பாகிஸ்தான்ல இருக்கிற நண்பரை தேடி பயணிக்கிறதும், தென்கொரிய நண்பர் வடகொரிய நண்பர்கிட்ட பரஸ்பரம் பேசுறதும் உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நண்பர்களை இணைச்சு வச்சிருக்கு. ஒரு பதிவு 100 லைக்ஸ், 1000 கமெண்ட்ஸ், ரியாக்ஷன், பல நட்பு சார்ந்த விஷயங்களை நிகழ்த்துது. ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு எத்தனை வாழ்த்துக்கள் வருங்கிறத பொறுத்துதானே நம்ம நட்பு வட்டம் அளவுபடுத்தப்படுது. மனசு சோர்வா இருந்தா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு நட்பு போதுமா என்ன? நாங்க இருக்கோன்னு ஒரு படையே கிளம்பி வந்தா இன்னும் அதிக சந்தோஷம் தானே. நண்பர்களோட எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அந்த நண்பர்களோட எண்ணங்கள் தான் முக்கியம். தொழில்நுட்பம் தாண்டி பயணிப்போம், நட்பை தேடி பயணிப்போம். இது கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே, நீயே துணை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஒரு நட்பு என்ன என்ன தரும்? அன்பு தரும், பண்பு தரும், அறிவு தரும், அடக்கம் தரும், பொருள் தேட கற்றுத்தரும், பொறுமையா பேச கற்றுத்தரும், ஒருமையில் பேச உரிமை தரும், மன்னிக்க சொல்லித்தரும், மனுஷனா இருக்க வாய்ப்பு தரும். இத்தனை கற்றுத்தர இந்த நட்பு ஒரு பல்கலைக்கழகம். சிலர் அதுல ஆசிரியரா, சிலர் அதுல பேராசிரியரா, சிலர் மாணவரா, சிலர் அந்த பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வுல தோல்வி உற்றவங்களா கூட இருக்கிறாங்க. நட்பு கற்றுத்தர பாடம் கற்றவர்கள் சிறந்து விளங்க, தோல்வி உற்றவர்கள் பட்டம் இழந்து போறாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சேர்த்தே இந்த நட்பு பாடம் எடுக்குது. உண்மையான நண்பன் நம்மள ஊக்குவிப்பான், நம் தவறுகளை சுட்டி காட்டுவான், கடிந்து கொள்வான். கொஞ்சம் எல்லை மீறி நாம நடந்துகிட்டா உரிமையோட ஒரு அற கூட விடுவான். அவன்தான் நல்ல நண்பன். திறமைகள் இருந்தும் வாய்ப்பு இல்லாம இருக்கிற ஒருவனுக்காக அந்த நண்பன் வாய்ப்பை தேடி தருவான். இதைத்தான் அரிஸ்டாட்டில் அனைத்துக்கும் ஒரு நண்பன் இருந்தால் அவன் நண்பனே இல்லை அப்படிங்கிறாரு. அதனால தலையில குட்டி தப்ப சுட்டி காட்டுற நண்பன் இருந்தா அவன் சொல்றதை கேட்டு நடங்க, வாழ்க்கை வசந்தமாகும். இது கோடை பண்பலையின் 1.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
6: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
6: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
7: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப்

0: strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான். அதுல சிறப்பான தருணங்களை உருவாக்க நாம நம்ம முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த உலகம் அதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் தாண்டிதான் நாம வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த நட்பு இருக்குதுல்ல, அது இந்த உலகத்துல இருக்கிற தடைகளை எல்லாம் தகத்தெறிஞ்சு ஒரு ஈஸியான பாதையை உருவாக்கி கொடுக்கும். அந்த பாதை தடம் மாறுறதே இல்லை. நம்ம கூடவே நடந்து வர ஒரு நண்பரை பாருங்களேன், நம்மளோட வெற்றியில சந்தோஷப்படுவாரு, நம்மளோட தோல்வியில வருத்தப்படுவாரு. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்டு. வெற்றிக்கு கை தட்டுவாங்க, தோல்விக்கு கை கொடுப்பாங்க. மனசு உடைஞ்சு போனா நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க. நாளைக்கு நண்பர்கள் தினம். உங்க நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்களை திருத்துற நண்பருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனசிலிருந்து மனசார நன்றி சொல்லுங்க. ஒரு தொலைபேசி அழைப்போ, நேர்ல போய் பார்த்துட்டு ஒரு அணைப்போ, ஒரு குறுஞ்செய்தியோ, ஒரு குறும்பு செய்கையோ உங்க நட்பை பாராட்டும், சீராட்டும், இன்னும் வலுப்படுத்தும். பழைய நண்பர்களை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இன்னைக்கோ நாளைக்கோ உங்க நண்பருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை.

எத்தனையோ உறவுகள் நம்ம வாழ்க்கையில வரும் போகும். ஆனா சில உறவுகள் மட்டும்தான் காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். நம்ம காலம் முடிஞ்ச பிறகும் கூட அந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமான்னு இன்னும் 100 வருஷம் பேச வைக்கும். சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் தொடர்ந்து நிலைச்சிருப்பாங்க. அந்த நண்பர்கள் ஒரு யானை பலம் தருவாங்க, ஒரு நினைவா நிலைப்பாங்க, ஒரு சிரிப்பா இருப்பாங்க. அவங்க வயசு மாறலாம், வேலை மாறலாம், ஊர் மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனா அவங்க உண்மையான நட்பு மட்டும் மாறவே மாறாது. அது நட்போட சிறப்பு. நாளைக்கு நண்பர்கள் தினம். நம்ம நண்பர்கள் கிட்ட வாழ்த்தையும் அன்பையும் பகிர்வோம். வாங்க, நாளைக்கு மட்டும் இல்ல, இந்த வாழ்நாளோட ஒவ்வொரு நாளும் நட்புக்கு நன்றி சொல்வோம். வரலாற்று நட்பில் நாமும் இடம் பிடிப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் நட்பே நட்பே நீயே துணை. நாளை நண்பர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நண்பர்கள் சேர்ந்து கொடுத்த மகிழ்ச்சி தருணங்களோடும் நட்பே உருவாய் எடுத்த நண்பர்களின் நிகழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நண்பர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நிலை கேட்கலாம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தமிழக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பந்தலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ பாட்டு பட்டாளம். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் வினோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். பாட்டுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க?
1: பாட்டுனா நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன
0: ஒண்ணு,
1: சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நம்ம பாட்டு.
0: சரி, நீங்க எப்பெல்லாம் பாட்டு பாடுவீங்க? உங்களுக்கு எப்பெல்லாம் பாட தோணும்?
1: நான் பாடல இல்லை, பாடலாம் பாத்ரூம் சிங்கர் தான்.
0: அப்படி சொல்லுங்க, பாத்ரூம்லேயே நாங்கள் பாடுவோங்க அப்படின்னு சொல்லுங்க. பாடல் வந்து எல்லாருமே பாடுவாங்க. குரல் நல்லா இருக்கணும், வரிகள் தெரியணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அந்த ஹம் பண்ணுறது கூட அப்படியே இசையோடு,
1: நம்ம தெரியலனா கூட ஏதாவது வார்த்தைகளை போட்டு
0: லாலா போட்டு பாடலாம், நானா போட்டு பாடலாம், என்ன வேணாலும் போட்டு பாடலாம். அந்த பாடல் அப்படின்றது நம்ம, நீங்கள் சொன்ன மாதிரி, நம்மளோடு ஒன்றாய் கலந்தது. அதாவது பிறப்பு முதல் நம்மளோட வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இந்த இசைன்றது ஒன்றா வரும். சரி, பொதுவாக எந்த மாதிரி பாட்டு நீங்கள் கேட்பீங்க?
1: நம்ம பாட்டு எல்லாமே குத்து பாட்டு தாங்க.
0: குத்து பாட்டு தானே? பார்த்தா அப்படி தெரியலையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, குத்து பாட்டு கேட்குற பொண்ணா அப்படின்னு தெரியலை. ஆனால் பொதுவாக பாட்டு கேட்டாலே நம்மளை அறியாமே நம்ம கால் வந்து தாளம் போடும். மொத மொதல் காலு இல்லாட்டி இந்த கை விரல்கள் வந்து நம்மளை அறியாமே தாளம் போடும். பார்த்துருக்கீங்களா?
1: ஆமாக்கா.
0: அது வந்து ரொம்ப ஆழ்ந்து அந்த பாட்டை ரசித்தா மட்டும்தான் அந்த உணர்வு வரும். இல்லை அப்படின்னா நம்ம மனசு வந்து தாளம் போடும், அது வந்து தெரியாது.
1: பொது இடங்கள்ல இருக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
0: ஆமா, சிரமமா இருக்கும்போது என்ன தெரியுமா தோணும்? மனசு ஆட்டம் போடும். கற்பனையில அப்படியே நம்மள டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் பாடுனா அந்த பாட்டு வந்து சுவாரஸ்யமா இருக்காது. இதே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டு, அது சோகப்பாட்டாவே இருந்தாலும் அது வந்து குத்துப்பாட்டா மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் மட்டும் பாடினா அது இனிமையா இருக்காது. 2-3 பேர் சேர்ந்து பாடும்போது அந்த பாட்டோட என்ன சொல்றது, ராகமே மாறி வேற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நேயர்கள்லாம் இப்போ பாருங்க, அவ்வளோ அழகாக பாடுவாங்க ஒரு பாட்டை வந்து, என்ன ராகத்தில் வேணாலும் பாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு நிற்கும். அப்போ என்ன செய்யணும்?
1: அந்த எங்கே நிற்கிறோம் அங்கேருந்து தொடங்கி
0: அடுத்த வரியை தான் நீங்கள் பாடணும். இது அந்த பாட்டோ அப்படின்னு நீங்கள் முதல் வரி அந்த பாட்டு என்ன அப்படின்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். என்ன வரி அடுத்த வரி என்னவோ அதை வந்து பாடலாம். சொல்லுங்கள், வேற என்ன ரூல்ஸ்லாம் இருக்கா அதுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு? ஏதாவது
1: கரெக்டாக அந்த வார்த்தையை பிடிச்சி அவங்க பாடிடணும்.
0: அப்படி பாடினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து பரிசு பாடல் தருவோம், அப்படித்தானே இல்லையா? அப்படிலாம் இல்லையா, நீங்கள் பாடினாலே போதுமா அப்படி சொல்லிட்டாங்க.
1: அதுவே எங்களுக்கு பரிசு. ஆமாம்,
0: அறிமுக நேயர்களாக இருந்தாங்க, அதாவது கோடை பண்பலையில் நான் பாடினது கிடையாது, பேசினது கிடையாது, வந்ததே கிடையாது அப்படின்றவங்க 24, 24, 24 சகோதரிகள் 24, 24, 29 வழக்கமாக பேசக்கூடிய நேர்கள் வந்து 24, 24, 26 290, 333 அப்படின்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலோட முன் இணைப்பாக 045-42 சேர்த்துக்கங்க. நீங்கள் பாடுறத கேட்குறக்கு அப்படியே ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பேரும் காத்திருக்கோம். அப்படியே காதில் தேன் வந்து பாய்தான் அப்படின்னு நம்ம இப்போ வந்து கேட்க போகிறோம், சரிங்களா? சரி, முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் குமரன்தோலிருந்து ஏப்ரல் அனிதா பேசுறீங்க.
0: ஏ பிரபுங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்கமா.
0: என்ன இனிஷியலோட சொல்றீங்களே, பரவாயில்லையே.
2: ஆமாமா.
0: சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
2: சொன்னா தெரியும், நிறைய பிரபு இருக்காங்க பாத்தீங்களா, அதனால இன்னும் சொன்னா தெரியும்.
0: பிரபு வந்து இருக்காத இடமே இருக்காது. ஒரு வகுப்புல வந்து 4 பேர் பிரபுவாவது இருப்பாங்க. இப்படிதான் கூப்பிட வேண்டியது, ஏ பிரபு, பி பிரபு.
2: ரொம்ப நன்றி மலாங்க, தோது நோயார் புலந்து கேக்குறோம்.
0: சரிங்க
2: சரிங்க.
0: சரி, இப்ப பாட தயாரா இருக்கீங்களா?
2: ஆ சரிங்கமா, போடுங்கமா.
0: ஆ கேளுங்க.
3: அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும்.

0: காதலி இவதான் காதலி விளையாடத்துள்ள துடிக்கும்
1: அப்படியா
0: அந்த
1: இல்ல மறுபடியும் பாடுங்க கூடும் காவிரி
0: காவிரி இவதான் என் காதலி விளையாட கொஞ்சம் துடிக்கும்
1: தந்தனத்தும் போடும்
2: இப்பயே வானம் தந்தனத்தும் போட்டுட்டுதான் இருக்கு
1: அழகா பாடுறீங்க பிரபு ஐயா நல்ல முயற்சி அழகா பாடுங்க நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
2: அடுத்த நேயர் பிறகு வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் மேடம்
2: வணக்கம் பேர் சொல்லுங்க
1: தேனி பக்கத்துல இருந்தே வராங்க போல முத்துலட்சுமி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: வீட்டுல இருக்கீங்க மேடம் வேலைக்கு
1: போகல வீட்டு வேலையே நிறைய இருக்குமே சரிங்க அந்த வேலையில இருந்து இந்த வேலை ரெஸ்ட் ஆனா வேலை ஓயாது பெண்களுக்கு
3: ஆமாங்க மேடம்
1: சரிங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே பாடலாமா
3: சரி
1: பாட்டு கேளுங்க

0: கண் மட்டும் கரெக்ட்,
1: தொண்டை வரைக்கும் வந்துருச்சுக்கா, வெளியில வரமாட்டேங்குது.
0: இல்ல இல்ல இல்ல, இந்திரன் எல்லாம் கரெக்ட், கண்ணு கரெக்ட், இந்திரன் கரெக்ட், இடையில வர வரிகள்லாம் மாறி இருக்கே. மறுபடியும் கேளுங்க அந்த பாட்டை, மறுபடியும் அப்படியே கேளுங்க, பாடிக்கிட்டே வாங்க, பாடிடலாம்.

0: என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க
1: இனிப்பு வேற விட்டு விட்டு வருது,
0: விட்டு கேக்குது. அதனால என்ன பாடுறீங்க அப்படின்றதே தெரியல. ஆனா கண்கள் கவர்ந்து நிற்கும் விண்ணாளும் இந்திரனோ. எங்க
2: ராகமா?
0: சந்தம் கொஞ்சம் சங்க தமிழ் பாண்டியனோ. அப்படியா? சங்கம் சந்தம் கொஞ்சம் சங்க தமிழ். சரிங்க, நல்லா முயற்சி செஞ்சீங்க முத்துலட்சுமி அம்மா, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
6: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
8: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
7: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
8: எங்களது கிளைகள்
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
9: August 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
10: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: நேரம் 11:14 ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் செம்மையா பாடிட்டு இருக்காங்க.
12: அதாவது பாட்டு கேட்டா மெயின் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரம் போனதே தெரியல. காமணி நேரம் போயிடுச்சு பாருங்க.
11: அவ்வளவு
12: இனிமையா பாட முயற்சி செய்யறாங்க நேர்கள். அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்ப ஒரு நேர் காத்திருக்காங்க, பேசலாமா?
11: வருக, வணக்கம்.
13: வணக்கம்மா.
11: வணக்கம், பேர் சொல்லுங்க.
13: ராஜேஸ்வரிமா.
11: நீங்க சூப்பரா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம்.
12: ராஜேஸ்வரிமா,
13: ஏன் புதிய அறிவிப்பாளர்கள் கோடை பண்பலை வருக வருக வரையறுக்கவேமா அந்த அம்மாவுக்கு?
11: நன்றிங்க, நன்றி.
12: உங்களுக்கு தான்
11: நன்றிங்க.
13: இல்லையே மகன், நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கோம் ராஜேஸ்வரி அம்மா. என்ன மூச்சு வாங்க பேசிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
13: எனக்கு எப்பவுமே வேலை இருக்கு.
12: அதான், என்ன வேலை பார்த்துட்டு ஓடி வந்தீங்க?
13: நான் ஓடி இல்ல,
11: பாடுறதுக்காக அவங்க ஓடி வந்திருக்காங்க.
12: சரிங்க, பாடலாமா? சரி, பாடலாம், கேளுங்க பாட்டு.

0: பாடிருங்க ராஜேஸ்வரி.
1: இருக்கம்மா, இன்னொருத்தர் ஒருத்தர் போடுமா?
2: மறுபடியும் அந்த பாடல் கொடுங்க, பாடிக்கிட்டே வாங்க, பாடலோட பாடிக்கிட்டே வாங்க.

0: என்ன வரும் கண்டுபிடிச்சலாமா? கேக்குறீங்களா? சந்தோஷம். நீங்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷமா
1: கூட வந்துட்டே இருக்குமா?
0: ஆமா, நான் உங்களை பாட தானே சொன்னேன், பாட்டோட பாடிக்கிட்டே வாங்க வந்துடும் அப்படின்னு. சரிங்க, நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோசில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் சரியா 11:23 ஆயிடுச்சுக்கா,
1: 24 ஆயிடுச்சு.
0: ஆமாக்கா,
1: நீங்க சொல்லி முடிக்கிறப்பே 24 ஆயிடுச்சு. அப்பனா அவ்வளவு வேகமா நேரம் போகுது அப்படின்னு சொல்ல வரோம். காலையில நம்ம பேசிட்டு இருந்தோம், அதாவது சாப்பிட்றது கூட எங்களுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு ஓடி ஓடி ஓடி உழைக்கிறாங்க.
0: அதுவும் நீங்களாம் ஓடி ஓடி பாட்டு கட் பண்ணிட்டு இருந்தீங்க.
1: அப்படியா?
0: அங்கே ஒவ்வொரு
1: உழைப்பு தாங்க, உழைப்பு தான். அதாவது 24 மணி நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர்ட்ட நம்ம கேட்டோம்னா சாப்பிட்டீங்களா நேரமே இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துக்கு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பாடுற நேரம், இப்போ பாட வருவாங்க பாருங்க. வாங்க பாடலாம்.
2: வணக்கம் மேடம்,
0: பேர் சொல்லுங்க.
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஆத்திப்பட்டி சார், முருகன் மேம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும். முதல் முறையா பேசுறீங்களா?
2: நேற்று தான் மேடம் அறிமுகம்.
1: அறிமுகம் ஆயிட்டீங்க. ஆனா அப்படி பாத்தீங்களா, ஒரு தடவை அறிமுகம் ஆயிட்டா இணைப்பு ஆட்டோமேட்டிக் அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
2: ஆமா மேடம்.
1: இப்ப இணைப்பு படைய இணைப்பை பிடிக்கிற அந்த ரகசியத்தை கத்துக்கிட்டீங்களா?
2: பாட்டு
1: கேளுங்க.

0: இப்ப நேத்து காத்துல பறக்குது
1: வார்த்தைகள் வருது ஆனா வரமாட்டேங்குது.
0: ஆமா மேடம், கொஞ்சம் இன்னும் எனக்கு
2: இன்னொரு தடவை பாட்டு கேளுங்க. இல்ல பயப்பட வேண்டாம், பாட்டு அப்படியே கேளுங்க, பாட்டோட பாடிக்கிட்டே வாங்க, கண்டுபிடிச்சிடலாம்.

0: வேட்டியின் வேகத்தை பார்த்து அறிமுக நேயர் அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம். பேசுறது மட்டும் கிடையாது, உங்களை பாடவும் வைப்போம். சரிங்களா?
1: சரிங்க,
0: நன்றிங்க.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கங்க.
2: வணக்கமா, பேர் சொல்லுங்க.
3: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து மல்லிகா பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா மல்லிகாமா?
3: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
3: வேலையை இருந்துகிட்டே தான் இருக்கும் மேடம்.
0: எப்படி முடியும் அது? எப்படி முடியும்?
2: அதுவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை எப்படி முடியும்?
0: இல்லத்தரசிகளுக்குலாம் வந்து வேலை பார்க்கறதான் வேலையே இல்லையா?
2: வேலைக்கு நடுவுலையே வேலை தான் இருக்கும்.
0: ஆமாம், வேலை தான் இருக்கும். அந்த வேலையிலையும் நீங்கள் பாடணும்னு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஆர்வம்

0: பாரத்தை தான் நாங்க பாராட்டுறோம்.
1: அது கை சும்மா இருக்காது மேடம், 11 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா
0: போன தான் நோண்ட தோணுது இல்ல இல்லையா?
1: இடைக்கால பாட்டை கொஞ்சம் போடுங்க மேடம்.
0: கேளுங்க உங்களுக்கான பாட்டு.

0: உனக்கு தானே
1: தானே
0: அட ஆமா
1: ஆமா
0: அப்படி போடு.
1: சிறு பட்டாம் பட்டாம் போச்சு பலகத்தான உசுரே
0: என்ன தெரியுமா, பாட்டு வரி முதல் வரியாவே வந்துருச்சு, நிறுத்தின வரி வந்து அடுத்து முதல் வரியாவே வந்துருச்சு, அதனால ஈஸியா பாடிங்க.
2: வேலை பார்த்து டயர்டா இருப்பாங்க, அதனால ஈஸியா கொடுத்துடலாம்.
0: ஈஸியா கொடுத்துட்டீங்க, சரி விடுங்க. நன்றிங்க மல்லிகாமா.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா கோடை பெண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் மீனாமாவுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள். நேர சகோதரிகளே,
0: பேர் சொல்லிருங்க. உங்க பேரை?
3: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நிறுத்திய வரியிலிருந்து பாடல் பாட வந்தேன். எனக்காக ஒரு பாட்டை ஒளிவர பண்ணுங்க.
2: என்ன பாடல் கொடுத்தாலும் நான் பாடிடுவேங்க.
0: விருதுநகர் என்ன தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம்
3: கொஞ்சம் கிளைமேட் நல்லாட்டமா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. காலையிலே ரெண்டு சாரல் விழுந்தது.
2: ரெண்டே ரெண்டு சாரல் தான் விழுந்ததுங்களா?
0: அதான் உங்க உற்சாகம் நல்லா தெரியுது.
3: பக்கத்துல இருக்கு.
0: சரிங்க ஐயா, இப்ப பக்கத்துல உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கவங்க வந்து வினோ, புது அறிவிப்பாளர். சரிங்களா, உங்க பேரு வினோ?
3: ஆமா ஆமா, வினோ. வினோ புதுசு, இப்ப வந்தவங்க
0: புதுசு. சரிங்க, பாட்டு கேளுங்க.

0: அன்னை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும்.
1: ஆஹா, நீங்க அடுத்த வரி போடுங்க.
0: இன்னொரு போடுங்க,
1: இன்னொரு வாட்டி போடுங்க, பாடிட்டே வாங்க.
2: ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி.

0: சொல்லுக்குள் செய்கை ஒன்றாகும், இதில் இன்பத்தில் துன்பம் பத்தாகும். சரியா?
1: எப்படி இன்பத்தில் துன்பம் பத்தாகும்? துன்பத்தில் இன்பம்
0: பத்தாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனிதன் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆர் இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு நாலு அறிவு ஆறு அறிவுன்னு வரிசைக்கா வருமா?
1: ஆமா, ஆண்டவன் கட்டளை. அருமையா பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. உங்களுக்கு ஏத்த பாட்டு உங்களுக்கு வந்துருச்சு, அதுதான் இங்க சிறப்பு. நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
6: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கிட்டத்தட்ட 37 நிமிடம்,
1: 11 மணி 37 நிமிடம் போயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் இல்ல?
0: ஆமாக்கா,
1: இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஆனா போட்டி போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம போய் பாடலாம்.
0: நேர்கள் வந்து வரிசையில காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவியக்கா சொன்னாங்க. அடுத்து யார் வராங்க கேட்டலாம்.
1: வரிசை கட்டி நிக்கிறாங்களா? சரி வாங்க பாடலாம்.
2: இருவருக்கும் நலம், நலம் அறிய ஆவல்.
0: நாங்க நலமா இருக்கோம். உங்க பேர் சொல்லிருங்க.
1: எங்களுக்கும் ஆவல் உங்க பேரை தெரிஞ்சுக்கணும்னு.
2: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், துளோன்காணி, திருமலை அன்னலட்சுமி மேடம்.
1: திருமலை ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க?

0: நாங்கள்தான் இருக்கோம், உங்க பேர் சொல்லிருங்க.
1: எங்களுக்கும் மாவல், உங்க பேரை தெரிஞ்சுக்கணும்னு.
2: திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் துளோன்காணி திருமலை அன்னலட்சுமி மேடம்.
1: திருமலை ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, என்ன வேலை பார்க்குறீங்க?
2: நான் ஒரு மாதிரி மாற்றுத் திருநாளி மேடம்.
1: சரிங்க, பாடல்கள் நிறைய கேட்பீங்க, நிகழ்ச்சியெலாம் கேட்டுட்டு தானே இருப்பீங்க?
2: ஆ, கேட்டுட்டு தான் இருப்பேன், நிறைய லைனில் வந்துட்டு தான் இருக்கேன்.
1: சரிங்க, அப்போ பாடல் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: பாடிருங்க. இருக்கீங்களா இனிப்பில்
1: மேடம்?
2: நல்ல பாட்டு.
1: ஆமாம்,
2: பாடிட்டே வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.
1: பாடிட்டே தான் மேடம் இருந்தேன்.
2: சரி, இன்னொரு வாட்டி கேளுங்க, பாடிடலாம்.

0: பாட்டவே மாத்திட்டீங்க, வேற பாட்ட மாத்திட்டீங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க ஐயா. நேயர் காத்திருக்காங்களா, வருஷ கட்டி நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, இருக்காங்களா? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் மோதுபட்டியில இருந்து சரோஜா பேசுறேன்.
0: சரோஜாமா,
2: சரோஜாமா மாதிரி பாடிடுவாங்க அவங்க.
0: அப்படியா? சரிங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: வீட்டு வேலையில முடிச்சிட்டோம்.
0: இல்லை அடுப்பில் எதுவும் வச்சுட்டு வந்திருக்கீங்களா?
1: இல்லை இல்லைங்க, நாங்களாம் நேரமே முடிச்சிருவோம்.
0: அதானே, சீக்கிரம் முடிச்சிருவீங்க. சரிங்கம்மா, பாடலாம், பாட்டு கேளுங்க.
1: ஆ சரி.

0: நல்ல பாட்டு, உற்சாகமான
1: பாட்டு.
0: நீங்க முதல் வரி கண்டுபிடிக்க கூடாது,
1: அப்புறம்
0: தொடர்ந்து பாடணும். தொடர்ந்து
2: எந்த வரியில நிறுத்தி இருக்காங்களோ அதுல இருந்து நீங்க
0: திருப்பி கேளுங்க, திருப்பி கேளுங்க.

0: பாடிடலாங்களா?
1: முதல் வரிக்கே போயிடுறீங்க,
0: அதே மாதிரி
1: நீங்க எப்பயுமே அந்த நிகழ்ச்சி தான் வருவீங்க. அப்படிதான் இது வந்து பட்டு கிளியே என்ன கட்டி கொள்ளு தொட்டு கலந்தோரு மெட்டு சொல்லு. லைன் நான் சொல்லிட்டேன், ராகம் நீங்க தான் போட்டு பாடணும். பாடுங்க.
2: பட்டு கிளி எங்கே
1: பாடுறீங்க ஆரம்பமே, பேர் சொல்லிருங்க ஐயா.
3: மனைவி பெயர் மல்லிகா, என் பேர் ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டிமா.
1: சரிங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: பாட்டு
0: கேளுங்க,
1: பாட்டு கேளுங்க.

0: இல்லாத மன்னவரா
1: இல்லாத முக்கையா இகையில்லாத முத்தமிடா பணியில்லாத மார்கழியா
2: அபிநயராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
3: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
2: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
3: எங்களது கிளைகள்
2: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
3: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
4: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நேரம் வந்து 11:46 ஆயிடுச்சு.
7: இன்னும் வந்து ஒரு 14 நிமிடங்கள் இருக்கு பாடுறதுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே பேப்பர் வச்சு நேர்கள் பேர்லாம் எழுதிட்டு இருக்கோம்.
6: ஆமாங்க்கா,
7: ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேப்பர்
6: ரெண்டு பேர் எழுதுறோம்.
7: அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் தானே, ஒரு பேப்பர் மிச்சமாகும்.
6: ஆமாங்க்கா.
7: இப்போ ஏன் அந்த பேப்பரை வந்து நம்ம மிச்சம் படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து காகித தினம். இப்போ பொதுவாக வீட்டில் இந்த சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, எழுதிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை தப்பாயிடுச்சுன்னா படார்னு அந்த பேப்பரை கிழிச்சு
6: அதை பாலாக்கி,
7: ஆமாம், கசக்கி தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த பேஜில் தான் அதை எழுதுவாங்க. அப்படி இல்லாமல் சின்ன தப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை அழைச்சிட்டு எழுதலாம். அதுக்கு அழைக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது, அழிப்பான்லாம் இருக்குது, அதை வச்சு அழைச்சிட்டு எழுதலாம். அப்படியும் முடியல அப்படின்னா லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு பக்கத்துலேயே அந்த வார்த்தையை வந்து தொடர்ந்து எழுதி அப்படிலாம் வந்து பழக்கப்படுத்துங்க குழந்தைங்கள. இந்த பேப்பரை வந்து மிச்சப்படுத்துங்க, அதாவது பாதுகாத்துக்கணும். ஏன்னா இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த பேப்பர் அப்படின்ற விஷயம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா காடுகள் மர

0: இடங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. காகிதம் எங்கேருந்து வருது அப்படின்றத விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த ஒரு நாளில் இந்த காகித தினத்தன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம், இந்த காகிதத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த தாய்மார்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பாட வாங்க அப்படின்னு சொல்லலாம். கூப்பிடுங்க, யார் வராங்கன்னு.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: அக்கா, நான் நாமக்கல்ல இருந்து சையர் பேசுறேன். எப்படி இருக்கேக்கா?
1: எல்லாரும் நலமா இருக்கோம்.
0: தம்பி எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்தா?
2: நாமக்கல்ல இருந்து பேசுறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: நான் படிக்கல, நான் வந்து சொந்தமா வலி கிர வச்சிருக்கேன் நாமக்கல்ல.
1: ஒரு 12th ஸ்டூடண்ட்.
0: தம்பி என்ன டீச்சர் படிச்சிட்டு இருக்கீங்களோ நினைச்சிட்டே. வேற ஒண்ணு இல்ல. எப்படி போகுது மளிகை கடை?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா.
0: சொல்லுங்க.
2: நான் நேற்று வந்து சரிகமா ஆடிஷன் போயிருந்தேன், அதுல வந்து செலக்ட்
0: ஆயிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: பண்பலையின் சார்பா வாழ்த்துக்கள். அப்ப வந்து ஒரு பாடகர்ட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: வருங்கால ஒரு பாடகர்ட்ட தான் நம்ம வந்து
2: இதுக்கான கிரெடிட் எல்லாமே நம்ம பண்பலைக்கு தான்.
1: பாட்டு பட்டாளத்துக்கே சேரும்.
2: ஆமாக்கா, கண்டிப்பா.
0: நீங்க தொடர்ந்து முயற்சி பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? தொடர்ந்து பாடுங்க. இனிமேல வானொலியில அல்லாமல் தொலைக்காட்சியிலயும் உங்களை பாக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: உங்களுக்கான
0: பாடல் கேளுங்க.

0: பாடிடுங்க. நீங்க பாடுறீங்க ஆனா எதுவும் கேட்கல.
1: அவரு மியூசிக் எடுக்கிறாரு. மியூசிக் தானே கொடுத்தீங்க.
0: நீங்க கொஞ்சம் சத்தமா, நீங்க பேசுறப்ப சத்தமா இருக்கு, நீங்க பாடுறப்ப மைண்ட்ல பாடிட்டு இருக்கீங்க.
1: மறுபடியும் பாட்டு கொடுப்போம், நீங்க பாடிக்கிட்டே வாங்க, அப்படியே பாடிடலாம். கேளுங்க.

0: முயற்சி அழகா செஞ்சிருக்கீங்க சையது, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
1: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: இருவருக்கும் முத்தூர் வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் தேனி மாவட்டம் பெரிய உலகத்தம் குள்ளப்புறம்
0: கணேசன். கணேசனையா, வேலை எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு?
2: நல்லா இருக்கும்.
0: சரிங்க, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு.
0: பாட தயாரா இருக்கீங்களா?
2: இருக்கேன் மேடம்.
0: வார்த்தையே முழுசா பேச மாட்டேறீங்களே, அப்புறம் எப்படி பாடுவீங்க?
1: நான் பேசுறப்பதான் இப்படி பேசுவேன், ஆனா பாடுறப்ப வந்து
0: பட்டையை கிளப்பிடுவாங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: சரிங்க கணேசனையா, பாடல் கேளுங்க.

0: பாடுது.
1: பழைய பாட்டா கொடுத்துட்டமா? பாடிடலாமா? பாடிடலாமா இல்ல வேற பாடல் கேக்குறீங்களா? இல்ல இல்ல, முயற்சி செய்யணும். இந்த பாடலே பாடட்டும். முதல் வரி கண்டுபிடிக்க கூடாது.
2: எந்த வரியில நிறுத்தி இருக்காங்களோ அதுல இருந்து நீங்க தொடர்ந்து பாருங்க.
1: எங்கன்னா நிப்பாட்டணுமோ அடுத்த லைன் தான் பாடணும். நீங்க கேளுங்க, மறுபடியும் பாட்டு கேளுங்க.

0: மலர் கொண்டு
1: இல்ல பொங்கும் நுரையோடு
0: வலை கொஞ்சம் கையோடு.
2: அவர் கவிஞரா மாறி அவர் வார்த்தைகளை வந்து அவர்
1: பொங்கும் நிறையோடு கரையேறும் அலையானது இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது. நன்றிங்க நன்றிங்க கணேசனையா. வாங்க வணக்கம்.
2: இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.

0: பேர் சொல்லுங்க.
1: 11:52 ஆயிடுச்சு. பேர் சொல்லுங்கம்மா.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ஏன் ஏன் உங்கள்ட்ட உங்களுக்கு காணும், எங்க போனீங்க?
1: வணக்கம் சொல்லவே இவ்வளவு நேரம், எங்க என்னாச்சு? பேர் சொல்லுங்கம்மா.
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேற்றத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நிலத்துல எல்லாரும்?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம் சுமதியம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டை போட்டுடலாம்.
0: ஸ்ட்ரைட்டா பாட்டு தான் பாடுவேன்.
1: சரிங்க சரிங்க, கேளுங்க, பாடல் கேளுங்க.

0: பாடிடலாங்களா?
1: மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது, ஹோய் ஹோய் அது நைசா நைசா தழுவி நதி போலாடுது ஜோடிய தேடுது, ஹோய் ஹோய்.
2: நேரம்
0: இல்ல, அதனால அடுத்த வாரம் வாங்க இதே மாதிரி பாட்டு பட்டாளத்துல பாடலாம். நன்றிங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 11:54, அதாவது 55 நிமிடமே ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிடங்கள் தான். ஆமா, இப்ப இதே மாதிரி பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமுள்ள நேயர்கள் வந்து என்ன செய்யலாம்னா, நாளைக்கு 11 மணிக்கு, அப்படி இல்லை திங்கக்கிழமை வாங்க, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் இருக்கும், அப்போ வந்து நீங்கள் பாடலாம். இல்லை நாங்கள் பேசணும் அப்படின்னா வழக்கமான எண்கள் தான், எந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் நேரலையில் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம்.
1: வினோ,
0: பிரேமா, ஜெகன், நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

தொடர்றது கொடைப்பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நிறைவு பெற்றது செய்தி சுருக்கம். ஆகாஷ்வாணி

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தால் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
0: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் பயண நினைவுகள். பயண நினைவுகள் உன்னை பார்க்கும் போது மட்டும் பேச சேகரித்து வைத்த வார்த்தைகள். பயண கட்டணத்திற்காக எடுத்து வைத்த சில்லறை காசுகள் போல் மறைந்து கொள்கின்றன. அலைபேசி வாயிலாக செலுத்த முற்படும் போது பட்டை குறி பார்கோட்ஸ் நேரம் பதட்டத்தை ஏற்படுத்துவது போல உன் முகத்தை ஒளிப்படம் எடுக்க விழிகள் தட்டச்சு செய்கின்றன. இருவரும் உள்ளத்தால் அருகருகேதான் இருக்கிறோம். ஆனாலும் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் செல்ல பாதை நீள்வது போல நமக்கான பாதையும் நீண்டு கொண்டே போகிறது. இறங்கலாமா வேண்டாமா என யோசித்து பேருந்து புறப்படும் நேரத்தில் இறங்கும் பயணி போல தவிக்க விடாமல் முடிவை சட்டென சொல்லிவிடு. காத்திருப்பு சுகம்தான். வருங்காலத்தில் பயணிக்கும் பாதையின் தூரத்தையும் நினைவில் கொள்வாய் என நம்புகிறேன். இருக்கையில் மாறி மாறி அமர்கிறேன் தனியாய் செல்வதால். இருவரும் ஓர் இருக்கையில் அமர்வது எப்போது? பயண நினைவுகளை கவிதை

பாவடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் குளத்துப்பாளையம் இளங்கோவன் சொல்லியிருக்கும் காதல். காதல், காதல் ஓர் ஒளி, அதன் ஓசையை கேட்கத்தான் முடியும். காதல் ஓர் ஒளி, அதன் வெளிச்சத்தை பார்க்கத்தான் முடியும். காதல் ஒரு வலி, அதன் வேதனையை உணரத்தான் முடியும். காதல் ஒரு சுகம், அந்த இன்பத்தை அனுபவிக்கத்தான் முடியும். காதல் ஒரு கற்பனை, அதன் அழகை சிந்திக்கத்தான் முடியும். காதல் ஒரு காணல் நீர், அதை தேடத்தான் முடியும். காதல் ஓர் உயிர், அதை வாழத்தான் முடியும் என்று காதலின் பரிமாணங்களை தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் காகம் குளத்துப்பாளையம் இளங்கோவன்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு

0: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
8: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
7: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
8: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
7: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
8: கவுன்சிலிங் கோட் 2620.
7: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
9: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
10: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
11: VVS EF வைர நகைகள் 1 carat ரூபாய் 58,500 மட்டுமே.
10: எங்களது கிளைகள்
11: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
10: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
12: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
13: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
14: பண்பலை படைப்பாளிகளில் இனி நீ மட்டும் ஏன் மாற்றமாய். ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நீ மட்டும் ஏன் மாற்றமாய். அம்மா, நீ பெண்தானே, அப்படி இருக்க நீ மட்டும் விதிவிலக்காய், எவ்வித கோபமும் இல்லாமல் ஏன் இவ்வளவு மாற்றமாய். அன்பை படிக்க கல்வி கூடம் எதற்கு, அன்னை கூடம் போதுமே. வாழ்விற்கு வழிகாட்டியாய் வசந்தமாய் என்றும் அன்னை. நம் வாழ்விற்கு வழிகாட்டியாய் வசந்தமாய் என்றும் அன்னை. நீ மட்டும் ஏன் மாற்றமாய். அம்மா, நீ பெண்தானே, அப்படி இருக்க நீ மட்டும் விதிவிலக்காய், எவ்வித கோபமும் இல்லாமல் ஏன் இவ்வளவு மாற்றமாய். அன்பை படிக்க கல்வி கூடம் எதற்கு, அன்னை கூடம் போதுமே. வாழ்விற்கு வழிகாட்டியாய் வசந்தமாய் என்றும் அன்னை. நம் வாழ்விற்கு வழிகாட்டியாய் வசந்தமாய் என்றும் அன்னை என தன் அன்னையின் மீது கொண்ட பேரன்பை கவிதையாக தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன்.

இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 சின்னமனூர் வினோதா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு கோலம். கோலம் அதிகாலை குளிருடனும் ஆதிபகவனை வணங்கியும், அதிகாலை குளிருடனும் ஆதிபகவனை வணங்கியும், முற்றம் தூர்த்தும் சாணம் தெளித்தும், முற்றம் தூர்த்தும் சாணம் தெளித்தும், புள்ளி வைத்து கோடுகளை இணைத்து நெளிவுகளை வளைத்து, புள்ளி வைத்து கோடுகளை இணைத்து நெளிவுகளை வளைத்து, அழகிய வட்டமிட்டு வாசலில் பூசணி பூ வைத்தாள், அழகிய வண்ணமிட்டு வாசலில் பூசணி பூ வைத்தாள். பச்சரிசி மாவு கலந்த கோலத்தை ரசித்தவாறே உணவு அருந்தின ஜீவராசியான எறும்புகள், உணவுகளை அருந்தின ஜீவராசியான எறும்புகள். எறும்புகளின் வரிசையை ரசித்தபடியே வீட்டிற்குள் வருகிறாள் மகாலட்சுமி. கோலம் என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் சின்னமனூர் வினோதா.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் மதுரை புது மாகாளிப்பட்டிரோடு சத்யசீலன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மாறவில்லை. மாறவில்லை. வானோடு கடலும் நீல நிறம் மாறவில்லை. உடலோடு இரத்தம் சிவப்பு நிறம் மாறவில்லை. கரைந்துண்ணும் காகம் கருமை நிறம் மாறவில்லை. புனிதமான பசுவின் பால் வெண்மை நிறம் மாறவில்லை. உயிர்களுக்கு உணவு அளிக்கும் இலையின் பசுமை நிறம் மாறவில்லை. மஞ்சள், வெள்ளை, கருப்பு என வகைப்படுத்தி மாக்கலின்று மக்களாய் மனிதன் உயர்ந்து வாழ்ந்தாலும் விலங்கொடுகுணம் மாறவில்லை என தன்னுடைய படைப்பை தந்திருக்கிறார் மதுரை புது மாகாளிப்பட்டிரோடு சத்யசீலன்.

0: நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் College Autonomous, Kumarapalayam. Call 996552399.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, சமீபத்தில் ஒரு ஆண் வந்து ஒரு 50 வயது ஆண் வந்து ஒரு வெளியில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து HbA1c அதாவது கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட் வந்து 9.6 இருந்துருக்கு. நார்மலாக நம்ம என்ன சொல்லணும்னா 5.4 கீழே இருக்கணும், பட் அவருக்கு வந்து 9.6 இருந்திருக்கு. அவருக்கு அதே நேரங்களில் வெயிட்லாம் குறைஞ்சிட்டு இருந்திருக்கு. அவருக்கு சக்கரை இருக்குதான் உறுதிப்படுத்தியிருக்காங்க, பட் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை சரிங்களா. ப்ளஸ் அவருக்கு வந்து சுகருக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வயது உபாதைகள் வந்திருக்கு, அதனால் வந்து என்கிட்ட வந்தார். ஸோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தார் அவங்க. ஸோ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ அவர் வந்து கேட்டேன், அவர் ஹேபிட்லாம் கேட்குறப்ப பெருசாக அவர் வந்து ஒரு ட்ரிங்க் ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் டீட்டெயில் வந்து கேட்குறப்ப வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு சுகருக்கான அறிகுறிகள் இருந்தாலும் நார்மலாக வந்து HbA1c அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருந்தால் பேஷண்ட்ஸ் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பசி கொஞ்சம் அதிகமாக இருக்க முன்னாடி நல்லா தான் சாப்பிட்றேன், நான் நல்லா சாப்பிட்டாலும் வந்து எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிட்டே போகுதுன்ற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணபடி எல்லாருக்குமே அப்படி இருக்க தேவையில்லை. ஒரு சில பேர் அதை மென்ஷன் பண்ணுவாங்க, அவங்க அவர் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணார், எனக்கு வந்து சுத்தமாகவே பசி இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து மோஷன் போகிறேன் சார், மோஷன் போகிறப்ப வந்து எனக்கு வந்து எண்ணெய் கலந்து போகுது, ஆயிலியாக போகுது அப்படின் மாதிரி சொன்னார். அவருக்கு வயிற்று உபாதைன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார். வயிற்று வலி இருக்குது, வலிச்சு வலிச்சு எனக்கு மோஷன் போகுது, அடிக்கடி போகுது, போகிறப்ப எனக்கு வர மாதிரி ஆயிலாக போகுதுன்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து சுகர் பார்த்தோம். சரி அப்போ இது இந்த ஆயிலியாக போகுது வயிற்று வலி போகுதுன்னா கணையத்தில் இருக்குது. கணையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான முக்கியமான வேலைகள் பண்ணும். நாங்கள் சொல்லுவோம் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன், அதாவது வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுற அளவுகளையும் அந்த மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின் சுரக்கிற வேலைகளும் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் செரிமானம் ஆகிறதுக்குள்ள முக்கியமான என்சைம்ஸ்னு சொல்லுவாங்க, அதை சுரக்கிறதும் பார்த்தீங்கன்னா அது கணையத்தோட முக்கியமான வேலைகள். அப்போ ரெண்டுமே இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து சர்க்கரை அளவும் உங்களுக்கு வந்து கூடியிருக்கு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த எண்டோக்ரினாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையானதும் பாதிச்சிருக்கு. அந்த சுரப்புகள் வந்து நார்மலாக வந்து அந்த கணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா கணையத்தில் சுரக்கிற சுரப்புகளும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு உறுதியாகுது. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க நாங்கள் டவுட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வகையான வந்து சில வகையான கட்டிகள் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணி எடுத்தோம். நாங்கள் வந்து CA99 அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அது ஒரு வகையான ரத்த டெஸ்ட் வைங்களேன். அது செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் வந்து அது அதிகமாக இருக்கிறதா வந்துச்சு. அப்போ அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். வயிற்று ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கணையத்தில் வந்து ஒரு வகையான கட்டி இருக்குது உறுதிப்படுத்துது. அப்போ இவங்களுக்கு வந்து வெறும் நமக்கு வந்து சுகர் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அவர் வெயிட் குறைஞ்சிட்டே போகிறாங்க, தாகம் இருக்குது, நீர் போகுது, ரத்தத்துடையில வந்து HbA1c லெவல் அதிகமாக இருக்குது, வெறும் சுகருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பார்த்தாது 100% இவருக்கு வந்து இது காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை சரி பண்ணால் தான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் வந்து வர வச்சு அவங்கள பார்த்து சரி பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு முறையான மைத்தி எடுக்கிறப்ப அதுக்குள்ளே ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் முழுமையாக நார்மலாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு அவர் மன தைரியத்தோடு நல்லா சந்தோஷம்.

0: வாழ்றாரு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு அப்படின்னா, வெறும் வந்து ஒரு தொந்தரவு இருக்குன்னா அது தொந்தரவுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த தொந்தரவுக்கான காரணம் என்ன, வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற சில நேரங்களில் எல்லாருக்கும் இல்லை, சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு டவுட் வர்றப்போ செக் பண்ணி பார்த்தா நம்ம வந்து அந்த நோயையும் நம்ம குணப்படுத்தலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரைநோய் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: படைப்பாளிகளில் இனி ஈரோடு சந்திர தந்திருக்கும் காதல் என்பது நீயே அன்றி வேறென்ன எனும் தலைப்பிலான கவிதை. நீ வருவதற்கு முன்பு வரை காதல் என்பது வெறும் கற்பனை. நீ வருவதற்கு முன்பு வரை காதல் என்பது வெறும் கற்பனை. நீ வந்த பின் யாருமற்ற கோயில் மணியை காற்று அசைப்பது போல உன்னாலான என் உணர்வுகள் என்னையும் அறியாமல் ஒலிக்கின்றன. நீ வந்த பின் யாருமற்ற கோவில் மணியை காற்று அசைப்பது போல உன்னாலான என் உணர்வுகள் என்னையும் அறியாமல் ஒலிக்கின்றன. எழுதி அளித்த கவிதையின் அழியாத சுவடு போல் நீ இல்லாத தருணங்களில் கூட எங்கும் நீயே எஞ்சுகிறாய். எழுதி அளித்த கவிதையின் அழியாத சுவடு போல நீ இல்லாத தருணங்களில் கூட எங்கும் நீயே எஞ்சுகிறாய். நிலவுக்கு வெளிச்சம் தவிர வேறென்ன அடையாளம்? நிழலுக்கு உருவம் தவிர வேறென்ன பொருள்? இசைக்கு ஸ்வரங்கள் தவிர வேறென்ன உயிர்ப்பு? காதல் என்பது நீயே அன்றி வேறென்ன எனக்கு? காதல் என்பது நீயே அன்றி வேறென்ன எனக்கு? இது ஈரோடு சந்துரு தந்திருக்கும் காதல் என்பது நீயே அன்றி வேறென்ன எனும் தலைப்பிலான கவிதை.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் கோயம்புத்தூர் லட்சுமிபுரம் ஆண்டாள் வீதி செல்வ சுப்பிரமணியன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு காடுகள். காடுகள், காடுகளே, காடுகளே, உங்களால் தான் எத்தனை எத்தனை நன்மைகள். சுற்றுச்சூழல் காப்பதிலா, வனவிலங்கு பாதுகாப்பு தருவதிலா, வருண பகவானுக்கு உரு துணையாயிருந்து மழை பொழிவை தருவதிலா, காடுகளே காடுகளே, உங்களால் எத்தனை எத்தனை நன்மைகள். சுற்றுச்சூழல் காப்பதிலா, வனவிலங்கு பாதுகாப்பு தருவதிலா, வருண பகவானுக்கு உரு துணையாயிருந்து மழை பொழிவை தருவதிலா, பறவைகள் கூடுகட்ட இடம் தருவதிலா, பறவைகள் கூடுகட்ட இடம் தருவதிலா, இயற்கையாக மருத்துவ குணம் உடைய மூலிகை தாவரங்களின் வழியாக மருந்துகள் தருவதிலா, உயிரை காப்பதிலா, சதுப்பு நில காடுகளாய் உருவாகி மண் அரிப்பை தடுப்பதிலா, சதுப்பு நில காடுகளாய் உருவாகி மண்ணரிப்பை தடுப்பதிலா, உங்களுக்கு ஐந்தறிவு ஜீவன்களால் தீமைகள் விளைவதில்லை, ஆறறிவு படைத்த மனித ஜீவன்களால் தான் காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகளே, உங்களுக்கு ஐந்தறிவு ஜீவன்களால் தீமைகள் விளைவது இல்லை, ஆறறிவு படைத்த மனித ஜீவன்களால் தான் நீங்கள் அழிக்கப்படுகின்றீர்கள். உலக அளவில் மக்கள் பலர் காடுகளை சார்ந்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த தலைமுறைக்கு வரைபடத்தில் இருக்காமல் உயிர்ப்புடன் வனப்புடன் இருக்க மரக்கன்றுகளை நடுவோம், காடுகளை உருவாக்குவோம். இன்றைய சமுதாயத்தின் தலைமையான கடமையாக அதை நடத்தி காட்டுவோம். சுந்தர தமிழில் சொல்லி இருக்கிறார் கோயம்புத்தூர் லட்சுமிபுரம் ஆண்டாள் வீதி செல்வ

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம்.

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
4: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
4: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
6: August 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
8: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஆரோக்கியத்தின் முதல்வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.
9: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முதல் 7 தேதி வரை தாய்ப்பால் வாரம் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. தாய்ப்பாலினுடைய மகத்துவம் என்ன, தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் என்ன, குழந்தைகளுக்கு எப்பொழுது தாய்ப்பால் கொடுக்கணும், எவ்வளவு காலம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நமது கோடை பண்பலை 100.5 கூட இன்றைய நாள் தொடங்கி 7 நாட்கள் தாய்ப்பால் வாரத்திற்காக சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல இன்றைய நிகழ்ச்சியில கலந்திருக்க சிறப்பு விருந்தினரை வருக வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
10: வணக்கம்
9: மேம். தாய்ப்பால் வாரம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
10: ஆமா, கோடை பண்பலைக்கு இந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நன்றிகள். இந்த தாய்ப்பால் வாரம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி August 1 August 7 வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும். விழிப்புணர்வு வாரம் வந்து WHO மற்றும் யூனிசெஃப் ஆகியவற்றோட அறிவுறுத்தலின் பேர்ல உலகம் முழுதும் வந்து கடைபிடிக்கப்படுது. இதுல முக்கியமான கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 விஷயங்களை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பிறந்த முதல் 1 மணி நேரத்துல வந்து தாய்ப்பால தொடங்கணும். அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சிசேரியனா இருந்தாலும் தாய்ப்பால் கொடுப்பதை ஆரம்பிக்க வேண்டும். பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு 6 மாதங்கள் வரைக்கும் முழுமையான தாய்ப்பால், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்றத வந்து வலியுறுத்துறாங்க. அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 2 ஆண்டுகள் வரை தொடர்ந்து தாய்ப்பாலை வந்து இணை உணவுகளுடன் சேர்த்து வந்து கொடுக்கலாம். கொடுக்கறது அது குழந்தைக்கு ஃபியூச்சருக்கு வந்து நல்ல பலன் அளிக்கும் அதோடைய ஆரோக்கியத்துக்கு.
9: தாய்ப்பால் எப்போ தொடங்கணும் டாக்டர்?
10: குழந்தைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம், 7ஆம் மாதத்திலிருந்து. அடுத்த 4வது இந்த விழிப்புணர்வோட ரீசன் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குடும்பம், பணியிடம் மற்றும் சமுதாய

0: ஆதரவை அதிகரிக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. ஏன்னா இது குழந்தையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிசு இறப்பு விகிதத்தை வந்து பெரும்பாலும் குறைக்குது. இந்த தாய்ப்பாலோடைய மகத்துவம்,
1: குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளால தாய்ப்பால் வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சீம்பாலுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்?
0: சீம்பால் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம குழந்தையோட முதல் இயற்கை தடுப்பூசி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாங்க.
1: ரொம்ப நல்லா சொல்றீங்க, இயற்கை தடுப்பூசி தான் சீம்பால் அப்படின்னு சொல்லலாம்னு.
0: ஆமா, இது வந்து குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரம், அதாவது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்னான நேரம், அந்த டைம்ல வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த சீம்பால் அப்படின்றது வந்து முதல் 4 நாட்களுக்கு வந்து தாய்க்கு வந்து சுரக்குங்க. அதனுடைய கலர் தன்மை எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட கலர் வந்து எல்லோ கலர்ல திக்காவும் இருக்கும். இந்த சீம்பாலோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட கால நோய்களின் அபாயத்தை வந்து குறைக்குதுங்க. இந்த சீம்பால் அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பால். இது குழந்தையின் முதல் தடுப்பூசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலின் அமைப்பை முத பாத்துக்கலாம். இதுல வந்து முக்கியமான மூலக்கூறுகள் வந்து அடங்கி இருக்குங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா இம்யூனோகுளோபுலின் ஏ, அப்புறம் வெள்ளை அணுக்கள், லாக்டோபெரின் அப்படின்ற ஒரு பொருள், லைசோசைன், வளர்ச்சி காரணிகள், குரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர புரத சத்து அதிகமா இருக்கு. மற்றபடி கொழுப்பு மற்றும் சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நான் சொன்ன இம்யூனோகுளோபுலின் ஏ அதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தா குழந்தை குடல் மற்றும் சுவாச பாதையில ஏற்படக்கூடிய தொற்றுகள்ல இருந்து பாதுகாக்கும். இது வந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அவர்ல நம்ம கொடுக்கக்கூடிய கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் பால், அதை கொடுக்கும்போது அந்த குழந்தையோட குடல் வந்து நல்லா பண்படுத்தப்படுகிறது, குடலும் மற்றும் சுவாச பாதையும். குளுக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து கிடைக்கிறதுனால நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுது. அடுத்து லாக்டோபெரின் சப்ஸ்டன்ஸ் வந்து குழந்தையின் உணவு பாதையில இரும்புடன் இணைந்து பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து குறைக்குது. அதே போல லைசோசைன் ஒரு பொருளும் வந்து கிருமிகளோட வளர்ச்சியை வந்து தடுக்குதுங்க. சோ இந்த மாதிரி வைட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால பார்வை மற்றும் நோய் தடுப்பு எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது தவிர வந்து துத்தநாகம், ஜிங்க், ஆன்டி ஆக்சிடன்ஸ் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸும் அதிகமா தாய்ப்பால்ல இருக்கு. இதை தவிர நன்மைகள்னு பார்த்தோம்னா அதாவது குடலுக்கு தேவையான பாதுகாப்பு, குழந்தையின் உணவு பாதைக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிமோனியாவை வந்து தடுக்கிறது, காது தொற்று போன்ற டிசீஸ்ல இருந்து பிரிவென்ஷன் பண்ணுது. அது தவிர தாய்க்கும் மற்றும் குழந்தைக்கும் ஆன அன்பு பிணைப்ப வந்து ரொம்ப அதிகமாக்குது. குடல் செரிமானத்திற்கு வந்து ரொம்ப உதவி செய்யுதுங்க. முதல் பாலை வந்து ஒருபோதும் வீணாக்க கூடாது. அது குழந்தையின் முதல் தடுப்பூசி. ஒவ்வொரு புதிதாக பிறந்த குழந்தைக்கும் கட்டாயம் அளிக்கப்பட வேண்டும்.
1: இன்னைக்கு வந்து தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தையும் சீம்பாலினுடைய மகத்துவத்தையும் சீம்பாலினுடைய நன்மைகள் பத்தியும் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க டாக்டர். நாளைக்கு வந்து இல்ல ஒரு கேள்வி வருது டாக்டர், இப்ப வந்து சிசேரியன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய் வந்து எப்பொழுது குழந்தைக்கு வந்து பாலூட்ட முடியும்? அப்போ அந்த குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கறது தடைப்படுமா? அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கொடுத்துட முடியுமா குழந்தைக்கு தாய்ப்பால்? இதற்கான விடையை வந்து நாளைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் டாக்டர் எஸ் சாந்தவிபாலா. பண்பலை படைப்பாளிகளில் இனி சீலன் தந்திருக்கும் தலைப்பு நேரம். நேரம் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் ஆதவன் உதயமாகும் நேரம். விண்ணில் கூடும் மேகங்களால் மலை பொழியும் நேரம். விதைத்து முளைத்து வளர்ந்த பயிரை அறுவடை செய்யும் நேரம். கண் விழித்து படித்து தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கும் நேரம். இறைவன் தன் அருளால் கருவாகி உருவாகி குழந்தை பிறக்கும் நேரம். சோதனை வேதனையோடு சாதனையாக சுகதுக்கம் வரும் நேரம். எல்லாம் நன்மைக்காக என்று எதற்கும் பொறுத்திருக்க திண்ணமாக வரும் நல்ல நேரம். எல்லாம் நன்மைக்காக என்று எதற்கும் பொறுத்திருக்க திண்ணமாக வரும் நல்ல நேரம் என நேரத்தின் சாரத்தை தன் வரிகளுக்குள் வடித்திருக்க

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை நெல்லை நாகூர் கனி தந்திருக்கும் மௌன மொழி. இனிமேல் என்னிடம் பேசாதே என்று சொல்லிவிட்டாய், பரவாயில்லை. மணிக்கணக்கில் பேசி கேட்டவள் மௌனத்தை கேட்கிறாய், அவ்வளவுதானே? நீ எதை கேட்டு நான் மறுத்திருக்கிறேன் இதை மறுப்பதற்கு? எனது மௌனம்தான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் அதையும் தருகிறேன். அதே அன்போடும் அதே அக்கறையோடும் உணர்வுகளை வார்த்தைகளாக்கி தந்திருக்கிறார் நெல்லை நாகூர்

பண்பலை படைப்பாளிகளில் ஏனி சேலம் பா பிரியங்கா பாரதி தந்திருக்கும் தலைப்பு தேடல். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளியெங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளியெங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி பல ஏரி குளங்களை நிரப்பினேன். ஏறாத மேடுகள் ஏறி பல ஏரி குளங்களை நிரப்பினேன். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். நான் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் நான் கொண்டு வந்த மணலை மட்டும் பார்க்க முடிவதில்லையே. நான் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் நான் கொண்டு வந்த மணலை மட்டும் பார்க்க முடிவதில்லையே. இது நதியின் தேடல். நதியின் தேடலின் வரிகளாக பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் சேலம் பா பிரிய.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் தகவல் மூலம் 21 கோடி இருந்து ஆடிட்டர். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசம் அங்க நடந்திருக்கு. அதுல என்னன்னா, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தகவல் வருது. அதுல என்னன்னா, கிரிப்டோ கரன்சி மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் முதலீடு செஞ்சா நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் வந்திருக்கு. இல்ல யாரு சஃபர் ஆனாங்க, யாரு பணத்தை இருந்தாங்கன்னு பார்த்தனா, ஒரு 70 வயதான ஆடிட்டர் அவரோட வங்கி கணக்குல இருந்து 21 கோடி ரூபாய் வந்து இழந்திருக்காரு. இது என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய பிரதேசத்துல இருக்க குவாலியர் சேர்ந்தவர் வந்து அசோக் விஜய ராகவாச்சாரியர்னு ஒருத்தர் ஆடிட்டரு. அவர் வந்து அந்த மாநிலத்துல வந்து வர்த்தக மற்றும் தொழில் சபையில தலைவரா இருக்காரு. இவரோட மொபைல் நம்பருக்கு வந்து கடந்த டிசம்பர் மாசம் வந்து வாட்ஸ்அப் செயலியில ஒரு குறுந்தகவல் வருது. அது என்னன்னா, நான் வந்து அவர் பேர் வருது, ஹலோ நான் திவ்யா முதலீட்டு ஆலோசகர் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அதில் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து முதலீடு செஞ்சோன்னா அந்த கிரிப்டோ கரன்சியில் குறைந்த காலத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கூறியிருக்காங்க. இதை நம்பி அந்த ஆடிட்டர் வந்து அந்த போலி இணையதள லிங்க்ல போயிட்டு அதில் வந்து முதலீடு செய்கிறதுக்காக கணக்கை தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன முதலீடுகள் தான் செய்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க போட்ட தொகையை விட கூடுதல் லாபம் வந்து 1 லாக்குக்கு மேலே காமிக்கிறாங்க. ஸோ அது வர வைக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து நம்பிடுறாரு. அதனால அவரோட எல்லா அமௌண்ட்டையுமே வந்து அந்த போலி இணையதளத்தில் வந்து டிஜிட்டல் முறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுவும் அதில் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அது லாபம் வந்ததாகவும் அதை விட பெரிய தொகை, ஒரு 33 தொகை வந்து அந்த ஆன்லைன் ஸ்க்ரீனில் காமிக்குது அந்த போலி வெப்சைட்ல. இதை நம்பிட்டு அவர் வந்து சொந்த பணம் மட்டும் இல்லாமல் அவங்களோட தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட பணத்தையும் வந்து அதில் வந்து முதலீடு செய்கிறாரு. கடந்த 7 மாதத்தில் வந்து ஒரு 4 வங்கி கணக்கிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் மூலம் சுமார் 21 கோடி வந்து அந்த மோசடி அக்கௌண்ட்டுக்கு, மோசடி இணையதளத்தில் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் முதலீடு செய்த பணத்தையும் லாபத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது வந்து அந்த ஏஜென்சியிலேருந்து வந்து மழுப்பிலான பதில் வருது. ஸோ அவர் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னாக்கா கமிஷனு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜஸ், செயலாக்க கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து 10 கோடிக்கு மேலே கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு போலீஸில் வந்து புகார் அளிக்கிறாரு. ஸோ 7 மாதம் ஆயிடுச்சுங்கிறதுனால இது வரைக்கும் போலீஸாரால 2 கோடி மட்டுமே வந்து முடக்க முடிஞ்சிருக்கு. மீதி பணம் எல்லாம் வேற வேற ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருச்சு. ஸோ இது மாதிரி நல்லா படிச்சவங்க, அதுவும் வந்து நல்ல ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களே வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் அதிக லாபம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துட வேண்டாம். அவங்களோட கிரெடிபிலிட்டியை செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இப்போ இவர் பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன், மேக்ஸிமம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க லைஃப் லாங் ஏர்ன் பண்ண மணி எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி கும்பல்கள் வந்து செயல்படுது. அதனால இந்த தருணத்துல வந்து நீங்க எல்லாரும் இப்போ கேட்கறவங்க எல்லாருமே வந்து உங்க வீட்டில் இருக்க முதியோர்களும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. இது மாதிரி எது ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள், இந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்

0: ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் தகவல்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோட எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி. தேங்க்யூ.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், பிரேமா ஜெகன், ஜே பி ரமேஷ் குமார், சுமலதா, அபுபக்கர் சித்திக், சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மனித மனங்களின் உணர்வுகளை இசையாய் ஒழித்து இனிமை சேர்ப்பது பாடல்கள். நீ என் நெஞ்சுங்கள் அவர் தம் விருப்பங்களை எழுத்துக்களாக வடித்து அனுப்பிய அன்பின் மடல்களுக்கு இசை சிறகுகள் கொடுத்து உங்கள் செவிநிறக்க இது கோடிப்பண்பலை இன்னொரு பொழி ஆய்ந்தால் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய வணக்கம் நேர்களே. வள்ளுவன் ஒருவன் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நீர்கள் மதுரை, தெத்தூர், துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹேமஸ்ரீ, சக்திவேல். 1966 வெளிவந்த இப்படத்திற்கு இசை எல் பாலு. பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: உங்கள் வார்த்தைகளில் மலர்ந்த உணர்வுகளை இசையாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. '50s வெளிவந்த மந்திரி குமாரி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் ஆரோக்கிய மாதா, திரு ஆரோக்கியசாமி, அந்தோணி முத்து, ஜோஸ்பின் மேரி, அமோலியா, ஆரோக்கிய மேரி, ஜி ராமநாதன் இசையில், திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இதயத்தின் குரலுக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி தூத்துக்குடி ஸ்பின் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன் இவர்களின் விருப்பத்திற்காக டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். கவிவரிகள் வாலி, இசை MS விஸ்வநாதன்.

நேர்களை நீங்களும் விருப்ப பாடலை கேட்க வேண்டுமா? உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம் இவையெல்லாம் குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி கோடைப்பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக பாடல் தர காத்துக்கிறது கொடைப்பண்பலை 5.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
7: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.
8: முதலாளி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் வெண்ணந்தூர் சிங்காரம். 1957 வெளிவந்த இப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

காற்றலையில் நினைவு பெட்டகம். இது கோடிப்பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தென்காசி, புது சுப்பலாபுரம், செல்வராஜ், சீனிவாசகம், தமிழ் செல்வி, சண்முக சுந்தரம் இவர்களின் விருப்பத்திற்காக என் கடமை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க கண்ணதாசன் அவர்களின் கவி வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

0: கோடி பண்புள்ள இன்னொரு பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை இன்னொரு புள்ளி ஆய்ந்தில் நெஞ்சில் நிறைந்தவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 வெளிவந்த பராசக்தி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார். தேனி, போடி, ரங்கநாதபுரம், மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார், ஆர். சுதர்சனம் இசையில், எம். எஸ். ராஜேஸ்வரி குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.

0: ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
6: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
6: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
7: August 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
8: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
9: Vanilla and strawberry. Milka Wonder Cake.

இதயத்தின் குரலுக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தபடி. 1977 கே விஜயன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் அமைந்த தீபம் பட பாடலுக்கு விருப்பம் அருப்புக்கோட்டை வடக்கு முத்துசாமிபுரம் தெரு, சங்கலி முருகன், காவ்யா, தர்ஷிகா ஸ்ரீ, ராஜசுந்தரம், பூமணி, மாரிமுத்து, சண்முகரத்னம்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

இணைந்திருக்கிறோம். கொடிபண்பலை நிறுபுள்ளி ஐந்தில் நெஞ்சில் நிறைந்தவை. கரூர் வெங்கமேடு ஆனந்தன், மீனா, கணேஷ், விஷ்ணு இவர்களின் விருப்பத்திற்காக வெண்ணிற ஆடை, விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசு கண்ணதாசன் அவர்களின் கவிவரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் பி. சுசிலா.

0: உங்கள் பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்த

காற்றலையில் நினைவு பெட்டகம் இது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1977 சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவிவரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலா குரலில் அமைந்த சிவகாமியின் சபதம் பல பாடலுக்கு விருப்பம் தருமபுரி கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி ராமு சீதாலட்சுமி ரகுவரன் கவிதா.

நிகழ்ச்சியின் நிறைவாக சேலம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா இவர்களின் விருப்பத்திற்காக ராமு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் கவிவரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

இசை பார்க்கலால் அகமகல செய்து இனிதே நிறைவுக்கு வருகிறது நஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. தொடர்கிறது மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மில்கா வண்டர் கேக். வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா.
1: Chocolate, wonder cake, and strawberry. Milka, wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: எட்டு திசையும் இசை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா. புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிப்போம். அது நம்மை கீழிருந்து மேலாக கொண்டு செல்லும் ஒரு உற்ற நண்பன். அத்தகைய நண்பன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிட மாட்டான். அதில் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் ஒரு அரிய நிகழ்வாக உங்கள் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா. ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து இணைகிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்குமார்.

0: இனிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்துல இருக்கோம். நிறைய பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நம்ம கூட
1: நீங்கள் அழைக்கும் நபர்
0: ஐயா வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றியம் வீரணமலையம் நடுநிலைப் பள்ளியிலிருந்து மயில்சாமி
0: சரிங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்க பள்ளியில இருந்து?
2: ஐயா எங்க பள்ளியில இருந்து தொடர்ந்து 12வது ஆண்டாக வந்துட்டு இருக்கிறோம். குழந்தை ஒரு 150 மாணவ மாணவி, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் ஒரு 6 பேர்
0: வந்திருக்கிறீங்க. ஓ சிறப்புங்க. எதுல வந்துருக்கீங்க? பள்ளி பேருந்துகளை எப்படி பேருந்து
2: பக்கத்துல எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல செங்குந்தர் பொறியியல் கல்லூரி இருக்காங்க. வருஷம் வருஷம் எங்களுக்கு ஃப்ரீயா பஸ் அனுப்பி வைப்பாங்க. இப்போ ரெண்டு பேருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது கொடுத்த பேருந்து தான் குழந்தைங்க
0: கூட்டிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஆசிரியர்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: ஆசிரியர்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கிறீங்க.
0: 6 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்புங்க. மாணவர்களோட பேசலாமா?
2: பேசலாங்க. நான் பேச சொல்றேன் குழந்தைங்க.
0: ஆமாங்க, பேசலாங்க.
2: சரிங்க.
0: வணக்கம். உங்க பேர் என்ன?
3: படிக்கிறீங்க? கூட்டிட்டு வராங்க. நான் இப்ப செகண்ட் டைம் வரேன். வாங்கிட்டு ஒரு புக்ஸ் எல்லாம் வச்சு நிறைய காம்படிஷன்ல கலந்துட்டு நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் பிரைஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: சரி, போன முறை வந்ததுக்கும் இந்த முறை வந்ததுக்கும் என்ன வேறுபாடு தெரியுது உங்களுக்கு? வித்தியாசம்
3: செகண்ட் டைம் வரேன். நிறைய காம்படிஷன் எல்லாம் கலந்துராதான் நிறைய பாக்குறேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பக்கத்துல யாரு இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்தலாமா பேசலாம். வணக்கம். உங்க பேர் என்ன?
3: ஆதி. என்ன
0: பண்றீங்க? எட்டாவது படிக்கிறீங்க.
3: வீரமணியம் பள்ளி பெருந்துறையில இருந்து வரோம்.
0: இது எத்தனை முறை உங்களுக்கு?
3: நாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து 12 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம்.
0: சரி,
3: நான் 3 வருஷத்துக்கு வந்து 3 வருஷமா வரேன்.
0: சரி, எவ்வளவு? சரி, போன வருஷம் எவ்வளவு புக்
3: வாங்கினீங்க?
0: சரி, இந்த முறை எவ்வளவு வாங்குறதுக்காக உத்தேசம்? இனி யோசனை எதுவும் இல்லையா?
3: ரெண்டு வருஷம் நாங்க வந்து வாங்கின புக் இன்னைக்கு நிறைய
0: இருக்கு. சரி, இன்னொருத்தர் பேசுறோம். பக்கத்துல இருக்கவங்க கொடுங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன?
4: என் பேர் நிரஞ்சனாஸ்தி.
0: நிரஞ்சனாஸ்தி, என்ன நாள் படிக்கிறீங்க?
4: நான் 6th படிக்கிறேன்.
0: சரிங்க நிரஞ்சனா, சிறப்பு. எந்த முறை எவ்வளவு புக் எல்லாம் வாங்குறதுக்கு திட்டம் வச்சிருக்கீங்க?
4: நிறைய
0: ரூபாய்க்கு
4: வாங்கினால ஒரு 10
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்துல அவங்ககிட்ட கொடுங்க.
5: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: வேணவிதா.
0: நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
5: 7th.
0: நீங்க என்ன புக் இந்த முறை வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க?
5: நீங்க வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கணும். அது வந்து எங்களோட ஸ்கூல்ல வந்து நிறைய ஒவ்வொரு மாசத்துக்கும் சக்தி மசாலால இருந்து போட்டிகள் எல்லாம் நிறைய வைப்பாங்க.
0: சரி,
5: அதுக்கு வந்து இந்த புக்ஸ்ல இருந்து நாங்க இந்த மாதிரி பெருந்தலைவர் புக் புக்ஸ்லாம் பண்ணோம்னா அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: சரி,
5: அதனால நான் இங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரதான் இந்த ஸ்கூல்ல இருந்து ஃபீட் வந்துட்டு இருக்காங்க.
0: சரி சரி சரி, கண்டிப்பா மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாமா? அதுக்கு முன்பாக கோடை பண்பலை வானொலி நூல் அப்படிங்கிற ஒரு பாடலை கேட்டு வந்தோம்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: Oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்
1: கவுன்சிலிங் கோட் 2620
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670
2: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் மில்கா வண்டர் கேக் வழங்கிக் கொண்டிருக்கும் ஈரோடு புத்தக திருவிழா.

0: நீங்கள் அழைக்கும்
1: இணைப்பு வந்து நமக்கு சரியாக கிடைக்காம இருக்குது. வேற என்ன கூட பேசலாம், இன்னொரு ரெண்டு மூணு நேயர்கள் இருக்காங்க, அவங்க பேச முன்பாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 புத்தக திருவிழாவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி. இப்ப நம்மளோட பேசுறதுக்கு ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம்யா.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா.
0: வணக்கம்யா. நம்ம இப்ப இன்னும் நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாமா?
1: பேசிடலாங்கய்யா.
0: இப்ப யாருங்க இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: போன
0: வருஷம் நிலம்புக்கு வாங்குறீங்க?
2: வரலாறு
0: வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
2: நான் 8th படிக்கிறேன்.
0: நீங்க 8th தான். சரி. என்னல சார் பாத்தீங்களா, எல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டால்னா எந்த ஸ்டால சொல்லுவீங்க? எல்லாமே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரிங்க சரிங்க சரிங்க. பக்கத்துல அவங்க கிட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓ, நீங்க எத்தனை படிக்கிறீங்க?
2: 8th படிக்கிறேன்.
0: 8th தான். சரி, நீங்க என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
2: வரலாறு பத்தி
0: வாங்கிருக்கேன். வரலாறு? வரலாறுல அவ்வளவு ஆர்வமா உங்களுக்கு எல்லாம்? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எதிர்காலத்துல என்ன ஆவறது உங்களுடைய லட்சியம்? என்னங்க? ஐஏஎஸ். அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் தெரியுமா? என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்?
2: டிகிரி படிச்சு.
0: டிகிரி படிச்சு இல்ல, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? நாட்டு நாள் பத்தின விஷயம் தெரியணும்ல. அதுக்குதான் புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா? ரொம்ப சிறப்புமா. பக்கத்துல கொடுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர்
2: என்ன?
0: நீங்க என்ன எட்டாவதுதான் படிக்கிறீங்களா? சரிங்க, என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? அப்படியா, வரலாறு படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? அப்படியா, வேற என்ன புத்தகம் வாங்குறதா திட்டம்? சரிங்க சரிங்க சரிங்க, சந்தோஷம். பக்கத்துல அவங்ககிட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சார் வணக்கம், மகிஷாமி ஆசிரியர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
3: பரவாயில்லைங்க சார், தொடர்ந்து நாங்க கோடை எஃப்எம்க்கு ஒரு 5th ஆண்டா பேட்டி கொடுத்துருக்கிறேன் சார். என் குழந்தை இந்த நிகழ்வுல பங்கேற்றுக்கிறாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.

0: ஜனவங்கள மாதிரி எல்லா அரசு பள்ளியினுடைய மாணவர்களும் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அத்தனை பேர்ட்டையும் பேசுறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா?
1: ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா அவை பாண்டி சொல்றாங்க, மன்னனும் கற்றவனும் சீர் தூக்கி, மன்னனே கற்றவனுக்கு சிறப்புடையவன், மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பு இல்லை, கற்றவருக்கு சென்ற மடம் எல்லாம் சிறப்பு. கடைசி வரி பாருங்க சார், கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. ஏன்னா அவை பாட்டி சொல்லிக்கிறாங்க, நூல் பழக்கல் புத்தகத்தை தாண்டி நமக்கு நிறைய புத்தகங்களை படிக்கணும் இன்றைய போட்டி உலகத்துல. அதனால எங்க மாணவர்கள் இளம் வயதிலேயே ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க, தொடர்ந்து கூட்டிட்டு வரங்க. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகள் போட்டிகள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் வந்து யாரோட உதவி எதிர்பார்க்காம தாங்களாவே ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றி உங்களோட பேசுனதுல. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.
1: நன்றி சார்.

0: கிருத்திகா வண்டா கேக்.
1: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி. இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
2: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக். வழங்கிய ஈரோடு புத்தக திருவிழா.

0: இன்றைக்கு ஈரோடு புத்தக திருவிழாவில இருந்து நிறைய நேரில் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட இருக்காங்க மேடம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் வந்து கீதாங்க, ஆசிரியை.
0: சரிங்க.
1: ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வேந்தம்பாளையம் பெருந்துறை மாவட்டம்.
0: ஒவ்வொரு
1: வருஷம் அப்ப வந்து கொஞ்சம் குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு நிறைய புக் வாங்கணும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா புக் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிதா கிடைக்கிற மாதிரி விலையிலயும் கம்மியா இருக்கு, நிறைய மேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி

0: நிறைய விஷயங்கள் இருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குங்களா?
1: சரி,
0: அதனால அந்த மாதிரி புக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் பயங்கரம்
1: வைங்களேன். நீங்க வழிகாட்டும் போது நீங்க அவங்க அந்த குழந்தைகள்லாம் இது படிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஏற்ற எப்படிமா வழிகாட்டுறீங்க?
0: என்னங்க சார்?
1: இப்போ நம்ம இதுதான் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்றீங்க? எப்படி நீங்க கூட்டு போய் காட்டுறீங்களா உள்ள?
0: இல்ல, அப்படி எங்களுக்கு பண்ண முடியலைங்க சார். ஆனா நாங்க போவோம், குழந்தைங்க வழிகாட்டு கேட்டாங்கன்னா நாங்க ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா எத்தனைன்னா நியர்லி ஒரு 250 குழந்தைங்களை நாங்க கூட்டிட்டு
1: போயிட்டு
0: எங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்க வர மாதிரி இருக்கோங்க. ஆமா,
1: பக்கத்துல பாப்பாட்ட பேசலாங்களா?
0: பேசிக்கலாம். ஓகே,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என்னோட பேர் பவனிகாங்க சார்.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க சார்.
1: 6th? எத்தனை வருஷம் வரீங்க இந்த புக் பார்க்கு?
2: சார், நான் வந்து 1st இயர் வரேங்க சார்.
1: இங்க முதல் முறை வரீங்க?
2: என்னங்க சார்?
1: இப்பதான் முதல் முறையா வரீங்க?
2: ஆமாங்க சார்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன மாதிரி புக் வாங்கிருக்கீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
4: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
5: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமெக்ஸ் இனர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இனர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலை வானொலி 100.5 ஈரோடு புத்தக திருவிழா வந்து நேரலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சிந்தனை பேரவை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழா 22வது வருஷமா நடந்துட்டு இருக்கு. நிறைய கல்லூரி மாணவர்கள் இங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக. பேசலாம். எந்த காலேஜ்? எத்தனாவது வருஷமா இந்த மாதிரி வாலண்டியர்
10: ஆகுறீங்க?
9: நீங்க போய் உள்ள எக்ஸிபிஷன் பாத்தீங்களா? என்ன புக் வாங்குறீங்களா?
10: இருக்கு. நல்லா இருக்கு, நிறைய கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய புது ஃபேஸ் எல்லாம் தெரியுது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்க புதுசா. எங்களோட சாருமே இதான் சொல்லி கொடுத்து இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு.
9: ஆமா, வணக்கம். உங்க பேர்?
11: அனிகா.
9: நீங்க எந்த ஊர்ல இருந்துமா?
11: நாங்க திருநெல்வேலி.

0: எத்தனாவது வருஷமா அந்த புக்
1: 7-8 இயர்ஸ் ரெகுலரா வரும். ஸ்கூல் படிக்கும் போது வந்தோம், குழந்தைங்க பழகட்டும் ரெகுலரா வரும்.
0: என்ன மாதிரி புத்தகம் எல்லாம் வாங்கிருக்கு?
1: ஹஸ்பண்ட் படிப்பாரு, அதாவது ஒரு ஒரு வருஷம் சாகித்ய அகாடமி அகாடமி அவார்டு வாங்குற புக்ஸ் எல்லாம் ரெகுலரா பாத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்றதே புக்ஸ் தான் யூஸ்வலா பண்ணுவாங்க. தங்கச்சிகளுக்கு எல்லாம் இவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏத்த புக்ஸ் தான் வருஷம் வருஷம் பெருசாகிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் கலரிங் வாங்கணும். இப்ப பொண்ணு படிக்கிறக்கு ஏத்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து புக்கு பேர் மறந்துட்டேன், ஒற்றை சிறகு ஓவியாங்கிற புக் வாங்கணும், படிச்சு முடிச்சா அந்த மாதிரி வாங்கலாம்னு.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. ஏன் உனக்கு
2: ரஞ்சித்,
0: நீங்க எந்த ஊர்ல?
2: கரூர்ல இருந்து வரீங்க?
0: கோடை பண்புலேருந்து இந்த நேரலை ஒளி வரப்பு நடந்துச்சு, கையில பார்த்தாலே தெரியுது நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க. என்னென்ன புத்தகங்கள்?
2: நாங்க தமிழ்நாடு பாடநூல் கழக புத்தகங்கள் வாங்கியிருக்கோம், அப்புறம் போட்டித் தேர்வு சம்பந்தமான புத்தகங்கள்
0: வாங்கியிருக்கோம். நீங்க படிக்கிறது உண்டா? இது இல்லாம மத்தவங்களுக்கு சொல்லி தெரியும்.
2: என்னுடைய பையன் படிக்கிறாங்க, நான் ஆசிரியரா இருக்கேன், நானும் என்னுடைய மாணவர்களுக்கு வழிகாட்டுறேன் போட்டித் தேர்வு
0: சம்பந்தமாக. எப்படி சார் இருக்கு இந்த புக்?
2: நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, மிக பிரம்மாண்டமா இருக்கு.
0: முகப்பே பாத்தீங்கன்னா
2: அழகா இருக்கு, உண்மை எதிர்பார்த்து வந்ததை விட சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கு, கண்காட்சியில் எல்லா அரங்குகளும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சிருக்கு, நிறைய பேர் ஆர்வமா வாங்குறாங்க, நல்லா இருக்கு. நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய வந்திருக்காங்க.
0: ரொம்ப சிறப்பாங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குடிகளோட நினைக்கிறீங்க?
3: இங்க நூலகம் சேமிப்பு, நூல் சேமிப்பா.
0: நன்றி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல

0: எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
4: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
6: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: நாம் இணைந்திருக்கின்றோம் ஈரோடு புத்தக திருவிழா 2026 அரங்கில் இருந்து. இன்னைக்கு 22வது வருஷம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நடத்தினா இந்த தன்னார்வலர்கள் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள்ல இருந்து இந்த வாலண்டியர் தன்னார்வலர்கள் இருக்காங்க. நம்மளோட எங்க காசு எண்ணிக்கிட்டே பேசுவதற்காக நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
12: நான் என் பேர் அரியானா. நான் சிஎம்சி காலேஜ் தேடி இருச்சு. போன வருஷம் வாலண்டியர் வந்துக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் வந்துக்கிறோம். இந்த வருஷம் எப்படின்னா இது வந்து போன வருஷம் உண்டியில் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் போன வருஷம் உண்டியில் பிடிப்பு போன வருஷம் நான் இதே மாதிரி தான் வந்து உண்டியில் கேட்பாங்க. இது வந்து சேமிப்பு திட்டம் மாதிரி. அது குழந்தை கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்தாலும் உதவி தரோம். அவங்க சேர்த்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் கொண்டு எங்கள் இது கொடுப்போம். அமைப்பில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. 20% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. எந்த இதுவாக மற்றவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மற்றவங்க 10% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இது உண்டியில் தரவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க.
11: எந்த
12: புத்தகம்னா வாங்கிக்கலாம். அவங்க போயிட்டு கொடுப்பாங்க.
11: சரி, நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி நாள் சுத்தி பாப்பீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரி?
12: எங்களுக்கும் அதே மாதிரினா அமைப்பு இருக்கனால 20% டிஃபன் உண்டு. எங்களுக்கும் நாங்களும் புத்தகம் வாங்கிக்கலாம். எங்களுக்கு இந்த வேலை முடிச்சு எங்களுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. நாங்க போய் புக் பார்த்து வாங்கிக்கலாம்.
11: நீங்க எத்தனை பேர் மொத்தம் வாலண்டியர்?
12: நாங்கள் சிஎன்சி காலேஜ்ல இருந்து வந்துக்கிறோம். சிஎன்சி காலேஜ் வந்து 20 பேர் இருக்காங்க. உள்ள
11: பல்வேறு கல்லூரிகள் இருந்து.
12: ஆமாங்கண்ணா, நந்தா பாலிடெக்னிக், நந்தா இன்ஜினியரிங், அப்புறம் சிஎன்சி காலேஜ், 3 காலேஜ் உள்ளது.
11: கூட யாருல? தம்பி வணக்கம், உங்க பேர்?
13: ராமகிருஷ்ணா. ஹிஸ்டினா ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் நான் வருஷம்ண்ணா. நல்லா இருக்குண்ணா.
11: எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டீங்க?
13: ஆ, கவுண்ட் பண்ணி
11: கரெக்டா சொல்லிடுங்க.
13: கரெக்டா சொல்றேண்ணா.
11: சரிம்மா, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
14: ஏதரிஸ்டிகா. நான் வந்து பிஏ இங்கிலீஷ் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நாங்களும் 3 இயர் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ
11: போன வருஷம் எங்க வேலை பார்த்து?
14: போன வருஷம் ரெகுலரா வர முடியல, 1 or 2 days வந்தோம். இங்கதான் இதே சேம் பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ஒர்க் பண்ணுவோம். வருஷம் வருஷம் இந்த சேவிங்ஸ் இது ரிலேட்டடா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒடில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களும் வந்து நிறைய புக்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டி இதுல இருந்து புக்ஸ் அவங்க வாங்குறாங்க, பழகுறாங்க. இதை வச்சே வந்து அவங்க வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் சேவிங்ஸ் ரிலேட்டடா.
11: உங்களுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறீங்கல்ல, இதுல எப்படி எல்லாம் அனுபவம் இருக்கு? ஏதாவது காசு குறையதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா?
14: ஷார்டேஜ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வராங்க போறாங்க, கூட்டம் சமாளிக்க முடியாது. சில இது நோட் பண்ணுவோம், சில இது நோட் பண்ணாம போகும். அது வந்து சீனியர்ஸ் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இப்ப நாங்க சீனியர்ஸா இருக்கிறதால நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல.
11: ரொம்ப தேங்க்யூ. உங்க பேர்? உங்க பேருமா?
15: என் பேர் குணப்பிரியா. பிஏ ஹிஸ்டரி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சார்.
11: வந்துட்டு

0: வச்சிருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அத்தனை பேருடையும் பேசியாச்சு. தாமதம் நிலையம் திறந்தக்கூடிய நேரமும் வந்தாச்சு. 22வது ஈரோடு புத்தக திருவிழா 2026 நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே.எஸ். கார்த்திக், நன்றி, வணக்கம். ஐயா.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக் குமார். இன்னைக்கு கிழம் உயிரெழுத்து நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியா ருவாண்டா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாடலை 100.5 இப்பொழுது நாம் ரசிக்கலாம். சேஷசாயி, காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
1: இன்று காகித தினம், காகித தின நல்வாழ்த்துக்கள். சேஷசாயி, காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
0: வழங்கும் உயிரெழுத்து.

இசையில் கோர்க்கப்பட்ட கவிதைகள் ஆழமான அழகான ஆற்றல் கொண்டவை. அதில் சேர்க்கப்படும் வார்த்தைகள் நிகழ்பவையாகவும் ஆழ்ந்து அனுபவிக்கப்படுவதாகவும் நின்று கொண்டாடப்படுவதாகவும் நம்மை அந்த நொடி ஒருவித உணர்வோடு பொருந்தாதவற்றை பொருந்தியும் வைக்கும் மாய வித்தை. அதில் ஒரு சில எழுத்துக்கள் நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே ஒரு நுண் தருணத்தின் ஊசி முனையில் சீராக நிறுத்தி நம்மை உற்சாகப்படுத்தும் காந்த அலை. அத்தகைய இசையை சரம் தொடுக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிப்போமா உயிரெழுத்து நிகழ்ச்சியில்? இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருப்பவர் யார்? மதுரை மாவட்டம் திருப்பாலை பண்டாபிஸ் காலனி முதல் தெரு ராஜம் அவர்கள் தெருவில் இன்றைய உயிரெழுத்து கொண்டு வருகிறது கதை பாடல்களை. கதை பாடல்களை கேட்போம் இந்த ஒரு மணி நேரமும். ராஜம் என்ன சொல்லியிருக்கிறார்? கதை பாடல்கள். நமது சமுதாயத்தில் மக்கள் பல்வேறு தொழில் செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். உழைத்து களைத்து வீட்டுக்கு வந்து சேரும் மக்களுக்கு களைப்பு தீர குளித்து சமைத்து சாப்பிட்டு ஓய்வு கொள்வது மட்டுமே போதுமாயிருப்பதில்லை. அவர் தம் மனதுக்கு இதமளிக்க வேறு விஷயங்களும் தேவைப்படுகின்றன. மனிதன் இயற்கையும் பகலிலும் பார்க்கிறான், இரவிலும் பார்க்கிறான். தானே எல்லாவற்றுக்கும் வடிவம் கொடுக்கிறான், சிற்பியும் ஆகிறான். மனிதன் படைத்த பல்வேறு கலை வடிவங்களில் கதையும் ஒன்று. கதை என்றால் யாருக்குதான் பிடிக்காது? புராண காலத்திலிருந்து இன்று வரை காலத்திற்கு ஏற்ற வகையில் கதைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த கதைகள் இசையுடன் சேர்த்து வந்தால் நம் மனதை கொள்ளை கொண்டிருக்கும் அல்லவா? அப்படிதான் இன்றைய நிகழ்ச்சியும். முதல் பாடலாக எனது தெரிவில் அம்மா எங்கே திரைப்படத்திற்காக பாடியவர் ஏஎல் ராகவன். குழந்தைகளை அமைதிப்படுத்தவும் அவர்களின் மனங்களில் நல்ல நீதிகளை புகுத்தவும் உதவும் இத்தகைய கதைகள் வழி வழியாக நம்மை வந்தடைந்திருக்கின்றன. இன்று பல வீடுகளில் பாட்டி தாத்தாவை கொண்டுள்ளதாக இல்லை. தொழில், இடம், காலம் என பல காரணிகள் கூட அதற்கு காரணமாக இருக்கிறது. எப்படியோ ஒரு கதை பாடலிங்கை வளம் வரட்டுமே. முதல் பாடலாக

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
8: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
7: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
8: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
7: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
8: கவுன்சிலிங் கோட் 2620.
7: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
9: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
10: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
9: எங்களது கிளைகள்
10: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
9: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
11: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
12: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
13: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
15: பூமெக்ஸ் இனர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இனர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: பண்பலையில் இணைந்திருக்கிறோம் சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி. வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
17: முந்தி வரும் கவிமுகள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. 3:14. நிகழ்ச்சியினை ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் படிக்காத மேதை. பாடலை பாடியவர்கள் சுலமங்கலம் ராஜலட்சுமி, எம் சௌந்தரராஜன். திரைப்படத்தின் கதைக்கு ஏற்ப வரும் பாடல். எளிமையான கதையாக நன்றியுள்ள நாயை பற்றி சொல்லி நாயகனை பேசுகிறது இந்த பாடல். நீதிக்கும் குறைவில்லை, கேட்டு மகிழலாமா?

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
5: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸின

0: சர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

அன்பின் அலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் மதுரை ராஜம். நிகழ்ச்சியினி மதுரை வீரன் திரைப்படத்திற்காக பாடல் பாடியிருக்காங்க எம்எல் வசந்தகுமாரி. அந்த நாட்களில் மன்னர்கள் பொதுவான காரியங்களை செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட இடத்தில் அல்லது ஊரில் உள்ள மக்களுக்கு பறை அறிவித்து மக்கள் அறிய செய்வர். அதன்படி வீட்டுக்கு ஒருவர் சென்று அரசனின் ஆணையை நிறைவேற்றுவர். தன் வீட்டில் வேறு ஆட்கள் இல்லாமலும் தன்னாலே செய்ய இயலாதவர்களாக இருப்பவர்களுக்கும் கூலிக்கு வேறு நபர்களை பணிக்கு நியமனம் செய்து கொள்ளலாம். அவ்வகையில் பிள்ளை பேரடையாத ஒரு முதியவரின் கூலியாளாய் வரும் சிவனாரின் திருவிளையாடல்களை சுருக்கமாய்ச் சொல்லும் அழகான புராண பாட்டு. இசையமைத்த ஜியா ராமநாதன் அவர்களின் அருமையான இசைப்பாடலை ஒழிக்க விடுங்கள். எனக்காக கோடை பண்பலை 100.5 என சொல்லியிருக்கிறார் நேயர்.

அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து, உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கும் பாடல் கைதி கண்ணாயிரம். திரைக்காவியத்திற்காக MS ராஜேஸ்வரி பாடியிருக்காங்க பாடல். காதலர்களுக்கு மட்டும்தான் மேகங்களின் பேரொளி மேலமாகவும், நட்சத்திரங்கள் முல்லை மலராகவும், மழைத்துளிகள் மாலையாகவும் ஆகுமா என்ன? இந்த திருமணத்திலும் சந்தனம், பன்னீர், மினுக்கும் விளக்கு, ஆட்டம் பாட்டம் எல்லாம் உண்டு. என்ன ஒரே ஒரு சின்னஞ்சிறிய குறை, வந்தவர்களுக்கு சோறு மட்டும் போதவில்லை. பாடகியின் மதுரமான குரலில் ரசிக்கலாமா நேயர்களே?

0: கொடை பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேஷசாயி, காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
1: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். சேஷசாயி, காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
0: வழங்கிய உயிரெழுத்து.
2: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 3:31. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் மதுரை ராஜம் அவர்கள். கதை பாடல்களோடு நிகழ்ச்சியினி கண்ணா நலமா திரை காவியத்திற்காக பாடலை பாடுறாங்க டிஎம் சௌந்தரராஜன். தம்பொருள் என்ப தம் மக்கள் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. பெரும் பேராக உள்ள தம் பிள்ளை தனக்கானது இல்லை என்ற நிலை வருமானால் அந்த தாய் எப்படி துடித்து போவாள்? இன்றைய நிலையில் மரபணு சோதனை மூலம் நிரூபணம் செய்து கொள்ளலாம். அன்றைய நிலையில் அறிவுசார் மன்னவன் முன் இந்த வழக்கு வரும்போது என்ன நடந்தது? தாய்மையின் தவிப்பு எப்படி தீர்ந்தது? பாடலில் அறிவோமா?

0: பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள்.
0: பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை.
1: மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங்.

0: 9444-2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734-670.
2: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
3: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
2: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,000.

0: தங்கம் வாங்க உகந்த நாள்.
1: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. 3:41 நிகழ்ச்சியினி எங்கிருந்தோ வந்தாள் திரை காவியத்திற்காக பாடலை பாடுறாங்க சீர்காழி கோவிந்தராஜன் லீலா. வடமொழியில் மகாகவி காளிதாஸ் எழுதிய சாகுந்தலத்தில் இடம்பெறும் துஷ்யந்தன் சகுந்தலை கதை வியாசபாரதத்தில், அதாவது மகாபாரதம் ஆரம்பத்தில் இடம்பெற்று அதன் சிறுபகுதி மட்டும் பாவங்களோடு சிறு பாடலாக வடிவெடுத்துள்ளது. கேட்கலாமா ஒருமுறை கோடை பண்பலை 100.5

0: பாட்டும் பதமும்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100 புள்ளியைந்து தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கதைகள் தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் மதுரராஜம். நிகழ்ச்சியினி கலத்தூர் கண்ணம்மா MS ராஜேஸ்வரி குழுவினர் பாட கேட்போமா? கோடை பண்பலை 100.5 புத்திமான் பலவான் என்பார்களே அதை சொல்லும் பாடல். காட்டு விலங்குகள் சிங்கத்திடம் பயந்து அதற்கு உணவாகி வந்த ஒரு காலத்தில் பலத்தில் குன்றிய முயல் தன் புத்தி சாமர்த்தியத்தால் சிங்கத்தை வென்று விலங்குகளுக்கு நிம்மதி தந்த கதை. கேட்கலாமா கவுடை பண்பலை 100.5?

எனக்கும் எதிரியா, எனக்கும் எதிரியா, எட்டி உதைப்பேன், கட்டி அடிப்பேன், ரத்தம் குடிப்பேன். எனக்கும் எதிரியா.

நான் அரசனாக உள்ள கானகத்தில் வேறொருவன் தான் அரசனாகி விடவா? நான் அரசனாக

0: நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நேயர் ரொம்ப அழகாக பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு நிறைவா அப்படின்னா, நாம் இதுவரை கேட்டவையே நன்கு திருப்தியாகிவிட்டது. கோடையின் அரசி நம்மை நிறைவு செய்துவிட்டார். பக்கத்தில் கொஞ்சம் சீவி முடிச்சு சிங்காரம் செஞ்சுக்கிட்டு தேரோட்டம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்சால் போவோம், இல்லைனா பாடல்களோடு இணைந்து பண்பலையோடு ரசிப்போம், செவிக்கு உணவாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நன்றியுடன் ராஜம், பண்டாஃபிஸ் காலனி முதல் தெரு திருப்பாலை, மதுரை மாவட்டத்திலிருந்து ராஜம் அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள். உயிரெழுத்து நிகழ்ச்சி கதை பாடல்களோடு ஒளி உலா வந்து காற்றில் தவந்து உங்கள் செவி நுழைந்து இதயம் மகிழ்வுத்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்த நேயருக்கு வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் முன்னேறும் போதுதான் நமது உழைப்பின் உன்னதம் புரியும். விடைபெறுகிறேன், உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி கலக்கல் கேள்வி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: சிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்

முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,00,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ.என். பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாதுலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பன்மலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
8: முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்டு ரசிக்கலாம். மன்னத்துரிகையில் கலக்கல் கேள்வி. கலக்கலான கேள்விகளுக்கு நீர்கள் பதில் சொல்ல வரலாம். பொதுவான அன்பர்கள் 2424262693 சகோதரிகள் 2424219 அறிமுகங்கள் 2424244 வரலாம். உன் இணைப்பிற்கு 0454. கலக்கலாக நிகழ்ச்சியில் மாமன் மாப்பிள்ளையாக இணைகிறார்கள் ஜான்டி பிரிட்டோ பி ரவிச்சந்திரன்.

0: என்ன
1: ஏமாப்பிள்ள எல்லாம் சரித்தான், இந்த தேவியே வந்தான் ஏன் பண்ண ஏத்த மாதிரி தேவி உட்காந்துருக்கு, நம்மளை பத்தி என்ன நினைக்கிறது?
0: நான் எங்க பண்ணேன், நீ தானே
1: நான் தான் பண்ணனா? ஐயோ மாப்பிள்ள, லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா,
1: பாடி லாங்குவேஜ் இன்னும் முக்கியம்,
0: ரொம்ப ரொம்ப முக்கியமா
1: மாப்பிள்ள. உங்க அக்கா உன்னை பத்தி சொன்னது 100%க்கு 100 உண்மை.
0: நீ ஏதோ தப்பா சொல்ல போறே.
1: இல்ல இல்ல, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா பேசினா.
0: என்ன சொல்றாங்க?
1: நான் திட்டிக்கே இருக்கேன், வஞ்சிக்கே இருக்கேன்.
0: சரி,
1: அப்பலாம் பேசாதீங்க. என் தம்பி கோடு போட்டா ரோடு ஓடுவான்
0: பாத்தீங்களா? அதான் அக்காங்கிறது.
1: அப்ப இதுக்கு முதல்ல பிடபிள்யூ வேலை தானே
0: கேட்டேன். அப்படி இல்ல மாமா, அதாவது வெட்டிட்டு வானா குத்திக்கிட்டு வர்றது.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி. ஆனா என்னைய புகழ்றதுக்கு உனக்கு மனசு வரமாட்டேங்குது.
1: என்ன மாப்பிள்ள, எனக்கு மாமச்சனி அப்படி போந்துச்சுங்க, உங்களை உச்சி கும்பல
0: எனக்கு
1: வந்து ஒரு சந்தேகம்.
0: என்ன சந்தேகம்?
1: கோடு போட்டா ரோடு ஓடுன்னு சொல்றாங்களே.
0: சரி
1: சொல்றாங்களே.
0: சரி,
1: கோட்டுக்கு ரோட்டுக்கு என்ன வித்தியாசம்?
0: கோட்டுக்கு
1: ரோட்டுக்கு என்ன?
0: ரோட்டுக்கு கேப்போம்.
1: வாங்கப்பா வாங்கப்பா.
0: வணக்கங்க.
1: யாருங்க
0: சொல்லுங்க?
2: பங்காளி வணக்கம்.
0: வாங்க பங்கு.
2: பங்காளிக்கு மாமனுக்கு மாலை வணக்கம்.
1: யாரு?
2: நாமக்கல் மாவட்டம் மருவர்பட்டி அயன் செந்தில்.
1: அயன் செந்தில்.
2: ஆமாம்
1: சொல்லுங்க மாப்பிள. ரோட்டுக்கும் கோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கோடு ரோடு.
2: கோடு ரோடு.
1: ஆமாம் ஆமாம்.
2: ரோடு தார் ரோடுக்குமா?
1: தார் ரோடு. தார் கோடு இல்லை.
0: தார் கோடு கிடையாது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அடுத்து
2: ஏழு வண்ண ரோடுக்குமா?
1: ஏ அடுத்து வரவங்க கூட சொன்னார்.
0: ஆ அப்படி சொல்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி, இன்னொருத்தவங்க வேணா
1: வாங்க வாங்க வாங்க.
0: வணக்கங்க. சொல்லுங்க தங்கச்சி.
3: நன்றி
1: சொல்லுங்க.
0: அடுத்து
3: கோடு போட்ட நோட்டு இருக்குங்கண்ணா?
1: கோடு போட்ட நோட்டு ரோடு போட்டு
3: ரோட்ல கோலம் போடலாங்கண்ணா? தார் ரோடு இருக்குங்கண்ணா?
1: ரோட்டு மேல கோலம் போடலாம்.
0: கோட்டு மேல கோலம்
1: போடுறோம். சந்தோஷங்க, நாங்க ஒரு டீய குடிச்சிட்டு அப்புறமா பேசுறோம்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
7: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
8: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: ஹாஸ்பிடல் செந்தாமணி டோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: ஏஐ இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
6: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
6: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
7: August 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: ஏமாமா
1: என்ன மாப்பிள,
0: வீட்டில் சண்டை போடாம இருக்கிறது தான் இருந்தால் உனக்கு மண்டை வலிக்குது.
1: மாப்பிள்ள என் பக்கம் உள்ள நியாயத்தை நீ கேட்கணும்.
0: கேட்குறேன்.
1: கடைக்கு போயிட்டு வாங்க, பருப்பு வாங்கிட்டு வாங்க, ரூபா எடுத்துவிட்டான்.
0: சரி,
1: நானும் வேம பைய எடுத்துக்க போனேன்.
0: என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க?
1: ஒரு கிலோ பருப்பு.
0: சரி,
1: அரை கிலோ தனியாக வாங்கிக்கிட்டான்.
0: சரி,
1: நான் போய் ஒரு கிலோ பருப்பும் ஒரு அரை கிலோ பருப்பும் தனியாக வாங்கிட்டேன்.
0: சரி,
1: பயங்கர சொன்னாப்ல. அதான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், நீ ஒரு கிலோ பருப்பு அரை கிலோ தனியா வேணும் சொன்னில, தனியா வாங்கிருங்க. யோ, தனியா கொத்தமல்லியா? அப்படின்னா
0: அதான் பாரு மாமா.
1: என்னப்ல,
0: அதாவது நீ எப்பவுமே சில நேரத்தில் ஆம்லேட்டா தேவையில்ல,
1: பருப்புன்னு தமிழ்ல சொன்னவன் தனியாவை கொத்தமல்லி சொல்லிக்கலாம்ல,
0: சொல்லி இருந்திருக்கலாம். சரி, தனியா நீங்க தானே சமைக்கிறீங்க.
1: நான் தனியா இருக்கும் நல்லா தேவைப்பல.
0: வணக்கங்க.
2: மாமாவுக்கும் இனிய வணக்கம்.
1: யாரு?
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டுல இருந்து கே கே கருப்பண்ணா.
1: கருப்பண்ணா சொல்லுங்க அண்ணா. ரோடுக்கும் கோடுக்கும்
0: அவ்வளவுதான்.
1: கோடு
0: கோடு
2: கோழி கோடு இருக்கு.
1: கோழி ரோடு இல்ல,
0: கோழி ரோடு இல்ல,
2: விளமங்கோடு.
1: விளமங்கோடு?
0: விளமம் ரோடு,
1: விளமங்கோடு.
2: ரிங் ரோடு இருக்கு.
1: ரிங் ரோடு, ரிங் கோடு இல்ல.
0: அடுத்து
2: அடுத்தது மண் ரோடு இருக்கு.
1: மண் கோடு இல்ல,
0: கிடையாது.
2: நம்ம கோடு போட்டா ரோடு போடுறாங்க சொல்லுவாங்க.
1: கோடு போட்டா ரோடு போட்டா கோடு சொல்ல மாட்டாங்க.
0: சொல்ல மாட்டாங்க.
1: இன்னொருத்தர் பாத்துலாமா?
0: பாத்துடலாம்.
1: வாங்க வாங்க.
0: வணக்கங்க.
1: யாருங்க?
3: வணக்கம்ண்ணா.
0: தங்கச்சி யாரு?
1: கண்ணாடி யாரு? மாமா எப்படி இருக்காரு?
3: நல்லா இருக்காரு.
0: அவர் ஏரியா பக்கமே
1: காணி வந்து ஓடிப்பிட்டார்ல.
0: அப்படியா?
1: சொல்லுங்க.
3: நிறைய
1: சொல்றாங்க. இப்ப வந்து தனியா ஒரு டீ குடிப்போம்யா?
0: அப்படி சொல்லுவோமா?
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
0: கடைசியில
1: வராங்க, அவங்களையும் பாத்துருவோம்,
0: கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
7: ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம்.

0: எதிர்பார்த்து நின்னோம் ஐயா, வாங்கையா வாத்தியா ஐயா. அண்ணன் மாமா உங்களை போல கலக்கலுக்கு தலைவர் நீங்கள் ஐயா.
1: தனியா எழுதுறாங்க.
2: ஆமா ஆமா, இங்கேயும் தனியா தானா? ரெண்டு பேருமே வாத்தியார் தானே? எந்த வாத்தியார் சொன்னீங்க? சரி ஓகே.
0: மாமாவுக்கு அண்ணனுக்கு சேர்த்துதான் பாடல்.
2: யாரு யாரு?
1: கோமதி. கோமதி
2: கோமதியே கோமதி.
0: ஆமாங்க மாமா. மாமா அண்ணா எல்லாம் நலமா இருக்கிறீங்களா?
2: எல்லாம் நல்லா இருக்கும் கோமதி. சொல்லுங்க, ரோட்டுக்கும் கோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரோடு
0: தொட்டப்பட்ட ரோட்டுமா இல்ல சுட்டு போடட்டான்னு
2: பாட்டு இருக்கு. சுட்டு
0: போடட்டோமா? சுட்டு
2: போடட்டும்.
0: கோட்டுக்கு
2: அட்டகடி ரோடு,
1: அட்டகட்டி கோடு கிடையாது.
2: இல்ல இல்ல.
0: அப்புறம் திருச்செங்கோடு இருக்கு மாமா, சித்தோடு இருக்கு.
1: சித்தோடா?
2: சித்தோடு, சித்தோடு, சித்தோடு. ஈரோடு மாவட்டம் இருக்கு. சரி, அடுத்த ஆண்டு பாக்குறோம்.
1: இந்த ஒருத்தர்
2: கோமதி பாட்டே சூப்பரா இருந்துச்சு,
1: நல்லா இருந்துச்சு.
2: வணக்கம்.
1: வாங்க. வணக்கங்க.
2: வந்தாச்சுங்க, பேசுங்க.
1: சொல்லுங்க.
3: வணக்கம் மாமா.
2: வாங்க மாப்பிள.
3: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தர் வட்டம் புங்கமுத்தூர் இருந்து பால்ராஜ் பேசுறேன் மாமா.
2: புங்கமுத்தூர் பால்ராஜ், சொல்லுங்க.
3: அனைவருக்கும் ஆடி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாமா.
2: ஆடி தீபாவளியா?
1: என்னது
2: ஆடி பெருக்கு?
3: ஆடி பெருக்கு, ஆடி தீபாவளி எல்லாம் ஒண்ணுதான் மாமா.
2: எல்லாம் ஒண்ணுதான். சரி சொல்லுங்க. சரி, அப்ப ஊருக்கு வந்தா கறிக்கிஞ்சி இருக்கு?
1: இருக்கு.
2: சரி.
3: ஆமா மாமா, வாங்க, கண்டிப்பா வாங்க மாமா.
2: சரி சரி, சொல்லுங்க. ரோடு கோடு
1: என்ன வித்தியாசம்?
3: ரோடு கோடுங்களா மாமா?
2: ஆமா.
3: பைபாஸ் ரோடு இருக்குது மாமா.
2: பைபாஸ் கோடு?
1: பைபாஸ் கோடு கிடையாது. அடுத்து
3: அதுலயே வெள்ளையா வெள்ளையா கோடு போட்டுட்டு போயிருவாங்க மாமா.
2: ரோட்டு மேல கோடு
1: போடுவாங்க.
2: கோட்டு மேல
1: ரோடு
3: போட்டுருவாங்க மாமா.
2: இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னா,
1: யாரு?
2: அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், அமிர்தபுரம் கணேசன்,
1: இது ரெண்டு பேரும் சேர்ந்து
2: என்ன
1: சொல்றாங்க?
2: கொடை ரோடு இருக்கு.
1: கொடை கோடு கிடையாது.
2: ஈ ரோடு இருக்கு.
1: ஈ கோடு கிடையாது.
2: முக்கு ரோடு இருக்கு.
1: முக்கு கோடு கிடையாது.
2: சிமெண்ட் ரோடு இருக்கு.
1: சிமெண்ட் கோடு கிடையாது.
2: எல்லா கோடு இருக்கு.
1: எல்லா ரோடு கிடையாது.
2: அப்புறம் வந்து நேர் கோடு.
1: நேர் கோடு கிடையாது.
2: கோடு போட்டா ரோடு போடுற பரவாயில்லையே
1: அப்படின்னு சொல்லுவாங்க.
2: பின் கோடு இருக்கு.
1: பின் ரோடு கிடையாது.
2: பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கோடிட்ட இடம் நிரப்புன்னு.
1: ரோடிட்ட இடம் நிரப்புன்னு சொல்லவே மாட்டாங்க மாமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானோ.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானோ.

0: வீட்டில் வந்திருக்கு.
1: ஆமாம்,
0: அதுவும் ஏதோ தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து இந்த சண்டைன்னு கேள்விப்பட்டேன்.
1: நம்மளே தங்கச்சி வந்தா
0: சரி,
1: என்ன பேசுனாயின்னு தெரியல, சரி தங்கச்சி போயிட்டான்.
0: சரி,
1: இவன் என்னை கூப்பிட்டுங்க, ஒக்காகாரி உங்க தங்கச்சி ரொம்ப ஓவரா பேசுதுங்க, சொல்லி வைங்க என்னத்தை பேசுனா நான் கேட்டேன்.
0: சரி,
1: இல்ல என்னை கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்கா,
0: வேற யாரையாவது கல்யாணம்
1: பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பீங்களா?
0: இது எல்லா தங்கச்சியும்
1: சொல்றதா? உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையானா? அவ அறிவு இல்லாதம்மா, அவளுக்கு என்ன தெரியும்?
0: ஓ, நீ அக்காவுக்கு சப்போர்ட்
1: பண்ணி பேசுறேன்.
0: எப்படி எப்படி எப்படி பேசுறேன்?
1: காலையில மாத்திர போறேன். எதுக்கு?
0: சுகருக்கு.
1: சுகருக்கு உன்னால வந்தது. மதியம் மாத்திர போறேன். காவல் நிலையத்துக்கும் புகை வண்டி நிலையத்துக்கும் என்ன வித்தியாசம்? போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன்,
0: இதுக்கு என்ன வித்தியாசம்?
1: ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க.
0: வணக்கங்க.
1: யாரு?
2: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். என் சகோதர ரவிச்சந்திரனுக்கும் சம்பந்தி சாந்திருட்டோ எங்கெங்க
0: ராவது
2: போயிராங்க, இந்தியா முழுவதும் அழப்பிட்டு.
1: ஏன் காசிக்கு வந்தா பாத்துக்கலாமே?
0: அதானே
1: குல்சாமி மாமா சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் என்ன வித்தியாசம்?
2: போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் பிடிக்கிறதுக்கு 4 போன் அவுட் ஆயிடுச்சு. ஒரு செகண்டுக்கு 60 நிமிஷம் மணிக்கு எத்தனை மணி நேரம்
1: அமைச்சிருப்பேன்னு பாருங்க. சரி, பதில் வருமா?
2: சொல்றேன் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு,
1: ஆமா ஆமா, இன்னொரு டீ
0: போடலாம்.
3: இதுவரை கேட்டோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
5: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
9: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
14: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்.
15: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்.
14: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
16: August 3 ஆடிப்பெருக்கு.

0: தங்கம் வாங்க உகந்த நாள்.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: என்ன மாப்பிள்ள,
3: என்னமா
2: இத பத்தி நம்ம ஆழமா சிந்திக்கும் போது எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு.
3: என்னது?
2: எல்லாம் அந்த மனைவிமார் போறாமே,
3: சரி
2: நம்ம ரொம்ப
3: சொல்லிட்டு போவோம்.
2: வணக்கம்.
3: வணக்கங்க.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார். இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: யார் இது?
3: தங்கச்சி.
4: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து, இந்திரா நகர்ல இருந்து, காந்திமதி மாரியப்பன்.
2: காந்திமதி மாரியப்பன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் என்ன வித்தியாசம்?
4: போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்.
2: ஆமா.
4: டெலிபோன் ஸ்டேஷன் சொல்வாங்கல்ல முதல்ல?
3: இல்ல, இவங்க வேற ரூட்ல போறாங்க.
2: அதாவது
3: போலீஸ் ஸ்டேஷனுக்கும்
2: ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
3: என்ன வித்தியாசம்?
4: போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து திருடரை பிடிப்பாங்க.
2: திருடரை பிடிப்பாங்க. சரி சரி,
3: செய்யறாங்க.
4: அவரை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பயணிகள் ரயில்
3: பிடிப்பாங்க.
2: பயணிகள் ரயில பிடிப்பாங்க.
3: ரயில பிடிப்பாங்க.
2: ரயில பிடிக்கணும், ரயிலுக்கு நேரமாச்சு.
3: அப்படி
2: சரி சரி, சந்தோஷங்க. நாங்க அடுத்த ஆண்டு வரோம். என்ன சக்தி?
3: வணக்கங்க.
2: வாங்க.
3: இப்ப அந்த கடைக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, ஏன்
2: அந்த அந்த ரூம் தானே பாருங்க,
3: அந்த பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்ச ரூமுக்கு உள்ள இருந்தாலே பங்காளி பாருங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள.
3: முத்துராமே.
2: முத்தூர். முத்துராமே.
5: மாமா, எங்க அக்கா வாழ கிடைச்சது நிறைய சொல்லுங்க.
2: கிளம்பி வரோம்.
3: கோடு ரோடு.
2: ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ்.
3: ஆமா, நான் இன்னும் அங்கேயே இருக்கேன் பாருங்க. இந்த பொண்டாட்டி அழைச்சி சொல்லுங்க.
2: ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
3: சென்ட்ரல் கவர்மெண்ட்.
2: என்ன ஒரு அருமை அருமை அருமை.
3: அடுத்து
2: போதும், பாட்டு பாடலே. அடுத்து ஆறு பாப்பா. வணக்கம். வணக்கம்.
3: இல்ல, அவங்க போயிட்டாங்க.
2: இன்னொருத்தர தேடி பிடிச்சு தேவியே வந்தானோ கூப்பிடுமா சீக்கிரம்
3: அப்படின்னு சொல்லுவோம்.
2: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: யாரு?
6: சுதா.
2: கரூர் சுதா.
3: சுதா சந்திரன்.
2: சொல்லுங்க
3: சொல்லுங்க தங்கச்சி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கான்
6: சார். மகளிர் காவல் நிலையம் இருக்குங்க சார்.
2: மகளிர் ரயில்வே ஸ்டேஷன்ல.
6: ரயில்வே ஸ்டேஷன் போனா பிளாட் பார டிக்கெட் எடுக்கணும்.
2: போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க டிக்கெட் கொடுத்துருவாங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். ₹1,000 மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 89857

0: முன்னணி நிறுவனங்கள்
1: பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
7: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
7: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
6: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
7: கவுன்சிலிங் கோட் 2620.
6: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
8: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
9: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
8: எங்களது கிளைகள்
9: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
10: August 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
12: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
15: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: என்ன மாப்பிள இந்த புகை வண்டி நிலையத்துக்கு போலாம்னு பார்த்தோம்னா ஒன்றும்
1: இல்லை இல்லை இப்போ வர்றவங்க
0: கரெக்டாக சொல்லிடுவாங்க
1: எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க.
0: வாங்க
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: யாருங்க?
0: என்ன வித்தியாசம்?
2: சின்னமனூர்
0: சொக்கநாதபுரம்
2: பவுன்.

0: சொல்லுங்க மாமியார், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
1: போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் இருப்பாங்க, கைதி இருப்பாங்க.
0: கைதி இருப்பாங்க
2: ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கு.
0: கைதி மேடம், சரி.
1: ரயில்வே ஜங்ஷன்,
0: ரயில்வே ஜங்ஷன் இருக்கு,
2: போலீஸ் ஸ்டேஷன் ஜங்ஷன் இல்ல.
0: என்னப்பா என்ன அறிவு
2: பாத்தீங்களா? அதான் மாமியாருங்க.
0: மாமியார், சரிங்க மாமியார், நாங்க பதில சொல்றோம்.
2: யாரு?
0: அதாவது கரூர்,
2: சரி,
0: ராயனூர், சாகுல் அமீர், வசந்தம் நகர்.
2: சரி, என்ன சொல்லியிருக்க
0: அவரு? அவரோட இன்னொருத்தர் தேனி மாவட்டம் சின்னமனூர், கஜேந்திரன் கல்பனா.
2: ஓ, இவங்க
0: ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ், நாகபாண்டி, சுந்தரம், ஈஸ்வரன், டெய்லர், மணி.
2: சரி,

0: வழக்கெல்லாம்
1: இங்க பயணச்சீட்டு வந்து அவங்க கொடுப்பாங்க தனியா.
0: சரக்கு ரயில் வண்டி இருக்கு, சரக்கு போலீஸ் வண்டி
1: கிடையாது கிடையாது.
0: ஆமா ஆமா. அப்புறம் வந்து அவங்க யூனிஃபார்ம் வேற, இவங்க யூனிஃபார்ம் வேற.
1: ஆமா.
0: அப்புறம் கடைசி சொல்றேன், ரயில் பயணங்களின் படம் இருக்கு, காவல் பயணங்களின்
1: படம் இல்லாமாமா.

0: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: மாமா.
5: என்ன மாப்பிள?
4: நான் ஒரு மகா சந்தேகத்தோட வந்திருக்கேன் மாமா.
5: என்ன மாப்பிள திடீர்னு?
4: உங்க தங்கச்சிட்ட
5: சரியே
4: பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், இது ஆண்கள் அழகா பெண்கள் அழகா அப்படின்னு கேட்டேன்.
5: நீ கேட்டியா?
4: நான் கேட்டேன்.
5: சரி, என்ன சொல்லுச்சு அந்த புள்ள?
4: அந்த புள்ள அங்க காயை நெருக்கிட்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எப்பவுமே பெண்கள் தான் அழகு, ஆண்கள் அழகு இல்லைங்கிறத உங்களை பார்த்தா தெரியல,
5: உங்க முகரை பார்த்தா தெரியலையா
4: அப்படின்னு
5: என் தங்கச்சி சொல்லியிருக்கு. ஆனா இந்த கருத்துல வந்து எனக்கு 100% உடன்பாடு இல்லை.
4: எப்படி மாமா சொல்ற? எனக்கு ஒன்றும் பேச தெரியாம மாமா.
5: பெண்கள் இப்படித்தான் பேசுவாங்க.
4: சரி,
5: நீ காட்டு கூட போய் பாரு, ஆண் சிங்கம் அழகா இருக்கும்,
4: பெண்
5: சிங்கம் பார்க்க சகிக்காது.
4: ஆமா
5: ஆமா, ஆண் மயில் தோகை விரித்து ஆடும்,
4: இதுக்கு
5: பெண் மயிலுக்கு தோகை கிடையாது,
4: கோழி மாதிரி இருக்கு.
5: ஆமா ஆமா. அப்புறம் ஆண் மான் கொம்புலாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கும்,
4: இது
5: பெண் மான் அப்படி முடி கூட தெரியும்,
4: முழுகட்டின்னு
5: முழுகட்டிங்க. அப்புறம் இந்த வாத்துல மாண்டரின் வாத்து வாத்துருக்கு.
4: ஆமா,
5: ஆண் வாத்து கலக்கலா அழகா இருக்கும். ஏமா அப்புறம் நம்ம சேவலுக்கு பாருங்க, கொண்ட வச்சு ரொம்ப அழகா முடியல வச்சு
4: கோழி எல்லாம்
5: கோழி எப்படி தெரியுது?
4: உருண்டையா இருக்கு,
5: உருண்டையா போயிட்டு இருக்கு. இதே தெரியும் நம்ம. அப்ப ஆண்கள் தான் அழகு.
4: ஏமாமா எப்படி மாமா அதை காட்டுக்குள்ள இங்க இவ்வளவு வித்தியாசம்?
5: ஒண்ணு இல்ல மாப்பிள, காட்டுக்குள்ள பியூட்டி பார்லர் இல்ல, அதான் ஆண்கள் அழகா இருக்காங்க.
4: எப்படி சமாதானப்படுத்துவேன் சொல்லு.
5: முந்தா நாள் கடை போறோம், உனக்கு புடவை வாங்குறோம் அப்படின்னு சொன்ன
4: உடனே
5: சிட்டா பறக்கலாம் மாப்பிள.
4: எந்த
5: இதுக்கு மேல எந்த வேலை சொன்ன செய்ய மாட்டான்.
4: சரி,
5: சில வேலை லேட்டா செய்வான், சில வேலை செய்ய மாட்டான்.
4: இது என்ன
5: கடைக்கு கூப்பிட சொன்ன உடனே சிட்டா பறக்கிறான்.
4: என்ன சேலை?
5: பட்டு புடவை.
4: ஓ, பட்டு
5: ஆடி ஆடி பெருக்குறதுல.
4: ஆமா,
5: அதுக்காக அப்படி சொன்னே பறக்குறான். சரி, வாங்கி தந்துறேன். இப்ப நீ சிட்டா பறந்து வந்தையே, சிட்டுக்கும் பட்டுக்கு என்ன வித்தியாசம் என்ன?
4: ஓஹோ,
5: புடவை வேணா ஒண்ணு வேணா வீட்டுக்குள்ள
4: போயிட்டேன். சரி
5: சரி,
4: ஆனா நீ கேட்ட சந்தேகத்தை நான் இங்க கேளு
5: கேளு கேளு.
4: வணக்கங்க.
5: யாரு?
6: வணக்கம்.
4: தங்கச்சி யாரு?
6: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாளைக்கு பேசுறேன்.
5: ரொம்ப நாளா வரவே இல்லையப்பா.
4: நேத்து
6: முடிவோட தான் இருக்கீங்க.
4: தெரியும்.
5: ஆமா ஆமா ஆமா,
4: பெரியோட நாங்க லட்சுமி தங்கச்சி வந்துச்சு.
5: ரைட் ரைட், கட்டுங்க கட்டுங்க சொல்லுங்க. இப்ப பட்டுக்கும் சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சிட்டா பறந்து போங்க.
6: நன்றிங்க,
4: போயிட்டு வாங்க.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: என்ன மாமா
1: யார வராங்க மாப்பிள்ள பாத்து பேசிட்டு
0: நேரம் ஆயி போச்சு.
1: ஆமா நேரம் ஒரு ஐக்கிய இருக்கு. வாங்கப்பா யாரு?
0: வணக்கங்க.
1: வாங்க
2: வணக்கம் மாமா.
1: வாங்க மாப்பிள்ள யாரு? எந்த ஊரு?
2: மதுரை நான்மாட குடல் வைராஜா.
1: வைராஜா வை சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள சொல்லுங்க.
2: சொல்லுங்க மாமா.
1: பட்டுக்கும் பட்டுக்கும் சிட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
2: பட்டுக்கும் சிட்டுக்கும்
1: அதே அதே அதே சந்தோஷம். நாங்களும் மூட்டை கட்டணும். அதாவது மாப்பிள்ள
0: சொல்லுங்க.
1: தூத்துக்குடி விழாத்திகுளம் மேல் மாந்தை
0: சரி
1: கஜேந்திரன் ருத்ரகுமார் பிருந்தாலட்சுமி
0: எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க?
1: பட்டுக்கோட்டை ஊர் இருக்கு.
0: சிட்டுக்கோட்டை கிடையாது.
1: பட்டுக்கோட்டை அம்மாளே
0: கோட்டை சும்மாலே இல்ல.
1: பட்டு புடவை இருக்கு.
0: சிட்டு புடவை இல்ல.
1: பட்டு ராஜன் பேர் வைப்பாங்க.
0: சிட்டு ராஜன் வைக்க மாட்டாங்க.
1: பட்டு நூல் இருக்கு.
0: சிட்டு நூல் இல்லமா.
1: பட்டு புடவை கடையில வாங்கலாம்.
0: சிட்டு புடவையே கடையில வாங்க
1: முடியாது. சிட்டுக்குருவின்னு படம் இருக்கு.
0: பட்டுக்குருவின்னு படம் இல்லமா.
1: ஆமா ஆமா. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? பாட்டு சரி. பூஞ்சிட்டு குருவிகளாம் பறா சிட்டு மாதிரி பறக்கிறேன்
0: அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா
0: பட்டு மாதிரி பறக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க.
1: வீட்டுல சிட்டுக்குருவி கூடு கட்டும்.
0: பட்டுக்குருவி கூடு கட்டாது.
1: அவ்வளோ ஆமாப்ல.
0: சரி மாமா.
1: சரி
0: சொல்லு மாமா.
1: அவளை முடிச்சுக்குவோம்.
0: இல்ல இல்ல இப்ப என்ன இந்த
1: அக்காவுக்கு?
0: ஆமா என்ன
1: அக்காவுக்கு புடவை தானே கேக்குறேன்.
0: அதான்
1: பட்டு புடவை எடுத்தேன் கேக்குறதானே?
0: அதான் மாமா. எடுத்தியா இல்ல கடைக்கு போனையா? எடுத்தேன்.
1: பட்டு புடவை எடுத்தேன்.
0: சரி
1: ஆனா கடையில இல்ல, வீட்டுல வச்சுக்காத்தியா? அதுல ஒண்ணு எடுத்து கொண்டு வித்துட்டேன்.
0: புதுசு
1: ஆடி பெருக்கு.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
6: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்.
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்.
6: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
8: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் வண்ணத்துரிகையில் கலக்கல் கேள்வி. மீண்டும் கலக்கல் கேள்வி எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. நாளை மாலை 4 மணிக்கு கேட்கலாம் செப்புக செந்தமிழ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் ஜான்டி பிரிட்டோ, பி ரவிச்சந்திரன். இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ், பிஜு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா, கணினியின் கைவண்ணம் வி சக்திகுமார். இனிய அலைவரிசை 100.5 என இடைக்கால மட்டுக்களோடு கேட்டு ரசிக்கலாம் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லம்பூரியா தங்கப்பதக்கம் வென்றனர். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5.90 கோடி பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார்.

கொண்டார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மஞ்சள் நிற கதிர்கள் மாலை நேரத்தில் வஞ்சமில்லாமல் மேற்கிலிருந்து வெளியோர பூக்களை நலம் விசாரிக்க, தென்றல் வேகமாக கதை பேச, பறவைகள் கூட்டை தேடி பறக்க, இசைவானிலும் சிறகை விரிக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே. கடிதம், ஓலை, ஏடு என என்ன கருத்துக்களை வண்ணமிகு இசை ஓவியம் வரைய காத்திருக்கிறது இன்றைய சித்திரச்ச வனம். கேட்போமா முதல் பாடலை?

0: சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலுக்கான குரல் வண்ணம் மனோ, ஸ்வர்ணலதா. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:10.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
8: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: அண்ணா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
2: இசை கொண்டாட்டம் கோடை பண்பலை 100.5 இது சித்திரச் செவ்வானம். இதழ்கள் மௌனித்திருக்க, விழிகள் ஓராயிரம் மொழி பேச, வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் இன்று விடுமுறையோ? கைக்குட்டையில் எழுதிய காதல் கடிதம் மட்டும் இங்கே காவியம் பாடுகிறதோ?

0: கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச வானம். முல்லை நிற வெள்ளைத்தாளில் எழுதிய முத்துமுத்தான எழுத்துக்கள் மதிப்புமிக்க சொத்தான அவனின் எண்ணங்களை காட்சிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாளே,
2: பிரமாதம்
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: ஏன் பாட்ட படிச்சு ஏந்தி கொள்ளம்மா என்ன தாங்கி கொள்ளம்மா.
1: பூவான ஏட்டிலிருந்து பாடலை பாடியிருந்தார்கள் மனோ வாணிஜெயராம். பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:22:13.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

0: கடிதம், ஓலை, ஏடு என என்ன கருத்துக்களை காற்றலையில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய சித்திர செவ்வானம். மாலை நேரத்தில் சோலை வனத்தில் ஒருபுறம் குயில் கூவ, மறுபுறம் அமைதி நிலவ, ஆழமான பள்ளத்தாக்கு வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க, தன் கண்மணிக்காக, கண்ணின் மணிக்காக அன்போடும் ஆசையோடும் எழுதும் மடல் இசைக்கோர்த்து திசைதோறும் பாடுகிறது இங்கே.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: அன்போடு எழுதிய கடிதத்திற்கு வரிகள் வாளி, பாடலை பாடியிருந்தார்கள் கமல்ஹாசன், எஸ் ஜானகி. இசை தந்திருந்தார் இளையராஜா. குணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. கோடைப்பன் விலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அதிகாலை, அந்தி மாலை, விடிகாலை, இருள் சூழ்ந்த இரவு, எதுவாயினும் உள்ளத்தில் உள்ளதை சொல்ல காலநேரம் ஏது? எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மட்டும்தான் இந்த நேரத்தின்

0: சுபவோலை காற்றில் வாசிக்கப்பட்ட நேரம் மாலை 5:38.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: மேலும் 94 86 28 24 24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா தொடர்ச்சி.
4: விக்ரமன் குந்தவியிடம் அவள் கண்களை பார்த்து பேசுவதற்கு பயமாக இருந்தது என்று சொன்னான். அவளை இன்னொரு முறை பார்த்தால் அவளிடமிருந்து மனதை பிரித்து வருவது வெகு சுலபமல்ல என்றும் சொன்னான். அதற்கு குந்தவி, செண்பகத்தீவில் இப்படியெல்லாம் பெண்களிடம் பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கிறார்களா என்று கேட்டாள். இனி நீ ஒன்றை மறந்து விடுகிறாய். நான் செண்பகத்தீவிலிருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான். இந்த புண்ணிய காவேரி நதியின் கரையில்தான் நான் ஓடியாடி விளையாடினேன். இந்த நதியின் பிரவாகத்தில்தான் நீந்த கற்றுக்கொண்டேன். இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன். ஆஹா, நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டேன். இந்த காவேரி நதி தீரத்தை நினைத்து கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன். மறுபடியும் இந்நாட்டை காண வேண்டுமென்று எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்போது நிறைவேறியது. உன்னால்தான் நிறைவேறியது. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்துடன் கூறினான். எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம்? உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு என்றாள் குந்தவி. யார் என்று கேட்டான் விக்ரமன். சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்லுகிறேன். உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார். அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறீர் என்று கூறினாள் அவள். அப்படியா? எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். காவேரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கி விடுகிறேன். வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை. நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும். முதலில் நீ யார், உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது என்றான் விக்ரமன். மாமல்லபுரத்தில் சொன்னேனே, ஞாபகம் இல்லையா என்று கேட்டாள். உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றும் நினைவில் இல்லை என்றான் விக்ரமன். என் பெயர் ரோகிணி. சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி நான் என்றாள். உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயர் மாதவி என்று சொன்னாள். அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயரானதால் அவளுக்கே அது ஞாபகம் இல்லை. இப்போது தன் பெயர் ரோகிணி என்றாள். அதை கேட்ட விக்ரமன் சொன்னான், ரோகிணி. ஆஹா, என்ன அழகான பெயர். எத்தனையோ நாள் அந்த செண்பகத்தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு. பிறைச்சந்திரனுக்கு அருகில் ரோகிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பிற்கு அந்த ரோகிணி நட்சத்திரங்களின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது என்றான் விக்ரமன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை நெஞ்சினேயர்களே.

கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உள்ளமெனும் ஏட்டில் உயிரெனும் எழுத்துக்களால் எண்ணமெனும் வண்ண மையில் அழகாய் தீட்டப்பட்ட உணர்வு பூர்வமான ஒரு கடிதம் காற்றலையில் இசைக்கிறது இப்போது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கடிதம், ஓலை, ஏடு என என்ன கருத்துக்களை வண்ணமிகு இசை ஓவியமாய் காற்றலையில் வரைந்து விடைபெறுகிறது இன்றைய சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

ஒரு கோயில் மாநில எல்லையில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இரண்டு மாநிலங்களின் எல்லையில் சரிபாதியாக அமைந்துள்ள பழம்பெரும் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறோம். கிபி 1916 பிரிட்டிஷ் அரசால் மறுநில அளவையில் செங்கழுநீர் அம்மன் ஆலயம் என்ற பெயரில் இந்த ஆலயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அற்புதமான வித்தியாசமான ஆலயம் பாண்டிச்சேருக்கு அருகிலுள்ள வீராம்பட்டினம் என்ற கடற்கரை கிராமத்தில் அருள் செய்யும் செங்கழுநீர் அம்மன் ஆலயம். சிறிய ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் வலப்புறம் விநாயகர், இடப்புறம் பாலமுருகன் சந்நிதி, நாகேந்திரன், கங்கையம்மன் பரிவார தெய்வங்களாக அருள் செய்கிறார்கள். கருவறையில் சுதை சிற்பமாக செங்கழுநீர் அம்மன் அமர்ந்த நிலையிலும் கீழே கருங்கல் சுயம்பு கீழ்நிலை அம்மனாகவும் தரிசனம் தருகிறார்கள். இந்த இரண்டு அம்மன்களின் சரிபாதி உருவம் வலதுபுறம் தமிழகத்திலும் இடதுபுறம் புதுவையிலும் அமைந்துள்ளது. அபிஷேக ஆராதனைகள் கீழ்நிலை அம்மனுக்கும் அலங்காரம் இரு அம்மன்களுக்கும் நடைபெறுகிறது. இந்த அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக அருள் செய்கிறாள். முற்காலத்தில் இந்த கிராமத்தில் வீரராகவன் என்ற மீன்பிடி தொழில் செய்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அருகிலிருந்த செங்கழுநீர் ஓடையில் மீன்பிடிக்க வலை வீசினார். வலையை இழுப்பதற்கு மிக கடினமாக இருந்தது. பெரிய மீன்தான் சிக்கியதோ என்று எண்ணி சிலரின் உதவியுடன் இழுத்து பார்த்தார். அதில் உருளை வடிவத்தில் மரத்துண்டு இருந்திருக்கிறது. ஏமாற்றமடைந்த அவர் அந்த மரத்துண்டை வீட்டில் கொண்டு போய் போட்டார். சில நாட்கள் கழித்து அடுப்பெறிக்கு விறகு தேவைப்பட்டது. வலையில் சிக்கிய மரத்துண்டை கோடாரியால் பிளந்தார். ரத்தம் பீரிட்டது. பதறிய வீரராகவன் மரத்துண்டுக்கு பொட்டிட்டு பூஜை செய்தார். அவரது கனவில் வந்த பெண் தெய்வம் தான் ரேணுகாதேவி என்றும், இவ்வூரில் கோயில் கொள்ள விரும்புவதாகவும், தனது சிலாரூபத்தின் பீடமாக இந்த மரக்கட்டையை வைத்து கோயில் எழுப்புமாறும் சொன்னாலாம். வீரராகவர் வீட்டிலிருந்த மரத்துண்டை பீடமாக அமைத்தார்கள். அதன் மேல் கழுத்துக்கு மேலுள்ள அம்மனை எழுந்தருள செய்து அதற்கு செங்கழுநீர் அம்மன் என்ற திருநாமம் இட்டார்கள். தேவதாறு மரத்தால் செய்யப்பட்ட முழு உருவம் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் செங்கழுநீர் அம்மனை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். இரண்டு மாநிலத்து மக்களும் இரண்டு மாநில பண்பாடுகளும் சந்திக்கும் செங்கழுநீர் அம்மனை தரிசித்து மனம் குளிரலாம்.

0: விடல் விழாவின் முதல் நாள் உற்சவத்தில் இரண்டு கிராமத்துக்காரர்களும் சேர்ந்து மண் குதிரைகள் எடுத்துக்கொண்டு எல்லை காக்கும் ஐயனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவார்கள். மறுநாள் சங்கராபாணி ஆற்றிலிருந்து கரகம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருவார்கள். பிறகு முதல் இரண்டு நாள் உற்சவம் புதுவை மாநிலம் கொடாத்தூர் பக்தர்களால் நடத்தப்படுகிறது. நான்காம் நாள் விழா முற்றாம்பட்டை அடுத்துள்ள மஞ்சநாயக்கன் பாளையம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சார்பில் அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு அம்மன் வீதி உலாவும் சிறப்பாக இருக்கும். செங்கழு நீர் அம்மன் திருவுருவம் பாதி தமிழகத்திலும் பாதி புதுச்சேரியிலும் அருள் செய்கிறாள். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுவரை புதுச்சேரி மாநிலம் செங்கழு நீர் அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. இந்நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், இது பழமொழி. நோயாளி சிரிப்பானா, ஒரு கேள்வி கேட்குறோம். அதனால சிரிக்கிறதுங்கிறது நம்ம கிடைச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்பு. வேறு உயிரினங்கள் சிரிக்குமா, ஒரு கேள்வி கேட்குறாங்க. உலகத்தில் அப்படிலாம் கிடையாது. அப்படியே சிரித்தாலும் நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம், பயப்படுவோம். இப்போ உதாரணமாக ஒரு நாய் ரோட்டில் போகுது, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வைங்க, நமக்கு உடனே சந்தோஷம் வராது, கல் எடுத்து விரட்டிடுவோம். இதை கொல்லாமல் விட மாட்டேன்டா, கேவலம் நாய் பார்த்து என்னை சிரிச்சு பிடிச்சி அப்படி சொல்லுவோம். அதனால் நமக்கு கிடைச்சிருக்க வரத்தை நம்ம பயன்படுத்தணும். சிலர் சிரிக்கிறதே இல்லை, அது அப்படி ஒரு முடிவோட சில பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு சிரிப்பு வராது, சிரிக்கிற ஆள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு தூங்குறவனை போய் அடிச்சு எழுப்பி என்ன படுத்த போல் இருக்கு அப்படின்னு கேட்பான். ஒரு மனைவி கணவனை அடிச்சு எழுப்பியிருக்காங்க, படாருன்னு எந்திரிச்சு என்ன என்ன அப்படின்னு இருக்கான். தூக்கம் மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதான் தூங்குறானா விட்டுற வேண்டியதானே, எழுப்பியா தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்டு. இந்த நகைச்சுவைக்கான களம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது எல்லா இடங்கள்லயும் இருக்கு, நாம தேடணும் எங்க இருக்கு நகைச்சுவை அப்படின்னு. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு தடவை நல்லா சிரிக்கிறப்ப உடம்பு முழுவதும் எவ்வளவு அருமையான அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுது. மருத்துவத்தில் இதை சொல்றாங்க, இது ஒரு தெரபி அப்படிங்கிறாங்க, ஹியூமர் தெரபி அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு தடவை சிரிச்சிட்டோம்னா நம்முடைய அந்த பிபி பல்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் மாறுபடும், அதாவது நோய் நம்ம விட்டு விலகி போகும் அப்படி சொல்றாங்க. இன்னொரு கேள்வி கேட்கறோம், எப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்றபடியான நகைச்சுவை உண்டா? ஏன் இல்லை, எத்தனையோ அறிவியல் மாற்றங்களுக்கு ஏற்ப நகைச்சுவைகள் இருக்கு. இப்பெல்லாம் கடிதம் எழுதுறதே குறைஞ்சி போச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னெல்லாம் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் ஒரு நண்பர் கடிதம் எழுதுறப்ப கீழே கட்டாயம் ஒரு குறிப்பு எழுதுவார், இந்த கடிதம் கிடைக்காவிட்டால் உடனே பதில் எழுது அப்படிம்பார். இது எப்படி எழுத முடியும், அவர் என்ன பண்றது? இப்ப அது இல்ல, இப்பெல்லாம் போன் வந்துருச்சு. போன் வந்தாலும் போன்ல எல்லாரும் பேசுவோம். ஒரு காலத்துல நான் பேசிட்டு அவர்கிட்ட கொடுப்பேன், அவர் பேசிட்டு கொடுப்பாரு, சில வீடுகளில் எல்லாரும் பேசுவாங்க, நாயெல்லாம் குலைக்கும். இப்ப அதுவும் கிடையாது, குடும்பத்தோட பேசுறதுல செல்போன் வந்துருச்சு. திடீர்னு போன் அடிக்குது, ஒருத்தர் எழுந்திரிச்சு மூளைக்கு ஓடிட்டு அப்படியே ஓடியாரு. அன்னைக்கு பஸ்ல பாத்தேன், ஒருத்தர் செல்போனை வச்சுட்டு நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்கன்னு கத்துறாரு. ரெண்டு பேரும் ஒரு பஸ்க்குள்ள இருக்காங்க, ஒரே பஸ்க்குள்ள உட்காந்து நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்கன்னு கத்திட்டு இருக்கான். ஒரு பஸ்க்குள்ள ஒருத்தனோட ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான், இதை பாக்குறோம். இதே மாதிரி அறிவியல் வளர்ச்சியில நிறைய மாற்றங்கள் நடக்கும், அதை நம்ம சந்திச்சிருக்கிறோம். உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல கிராமத்துல எல்லாம் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் விளையாடும். இப்ப அதெல்லாம் கிடையாது, சாயங்காலம் ஆனா போதும், எல்லாரும் கதவை பூட்டி டிவி பார்க்க போயிடுறாங்க. இங்க சமீபத்துல ஒரு ஊர்ல காலையில 3:30 வரைக்கும் டிவி பார்த்துருக்காங்க, 4 மணிக்கு திருடன் வந்து அம்பட்டி கொண்டு போயிட்டான். நான் கிராமத்துல இருக்கப்ப டிவி எல்லார் வீட்லேயும் இருக்காது, சில ஆண்டுகளுக்கு முதல்ல எங்க வீட்டில் டிவி இருந்தது. அப்ப நான் கல்லூரி முடிஞ்சு போறப்ப இரவு வீட்டுக்கு போனா கதை திறந்தா ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க, சின்ன பையங்களா, ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்கும் எங்க வீடு, ஆச்சரியமா இருக்கும். அமெரிக்காவில் இருக்கவன் நமக்கு அண்டை வீட்டுக்காரனா இருக்கான், ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் நமக்கு அயல் கிரகத்துக்காரனாக இருக்கான். அது இப்படி எப்படின்னு சொல்கிறேன்னா, கிராமத்திலிருந்து இங்கே வந்துட்டேன், நகரத்துக்கு வந்து பல நாள் ஆச்சு, நிறைய வீடுகள் கொண்ட ஒரு இது குடியிருப்பில் இருக்கேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு முந்தா நாள் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன், உங்களை டிவியில் காமிச்சாங்க. ஆனால் நான் சேட்டலைட் வழியாக வந்தால் தான் அவர் என்னை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா, அவசரமாக ஓடுறோம், வேகம் வேகம் வேகம்னு சொல்கிறோம், வேகத்துக்கு ஏற்ற நகைச்சுவையும் உண்டு. இப்போ இந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்கு யோகா கிளாஸ் போக சொல்றாங்க. யோகா கிளாஸ்க்கு சில பேர் டென்ஷனா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப எல்லாத்துக்குமே மாத்திரை வந்துருச்சு. மேல் நாடுகள் எல்லாம் பசி எடுக்கலையா மாத்திரை, சாப்பிட்டது சரிக்கலையா மாத்திரை, தூக்கம் இல்லையா மாத்திரை, தூக்கம் வருதா மாத்திரை, ஞாபக சக்தியா மாத்திரை. இப்ப சமீபத்தில் இந்த ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு மாத்திரை வந்திருக்கு, பரீட்சையை ஒட்டி எல்லாரும் அதை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் நண்பர் ஒருத்தர் அந்த ஞாபக சக்தி மாத்திரை 1 மாசம் சாப்பிட்டு அந்த டப்பா எங்க வச்சோம் தேடி தர்றான். அப்ப ஞாபக சக்தி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இப்ப நினைச்சு பாருங்க, புது புது விஷயங்களுக்கு ஏற்ப

0: நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, அதுக்கு ஏற்றபடியான நகைச்சுவை வந்திருக்கு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
11: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
10: எங்களது கிளைகள்
11: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
10: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
12: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

வணக்கம் நேர்களே, கோடை எஃப்எம்மோட தொடர்ந்து பயணிச்சு சுறுசுறுப்பாக சந்தோஷமாக பொழுதுகளை கடந்து போகிற நம்ம எல்லாருக்கும் கதம்ப மலர்கள் கொஞ்சம் கூடுதலாக உற்சாகம் தர பாட்டுகளை தரப்போகுது. அப்புறம் என்ன இசை மலையில் நினைய தயாரா? ஏய் கனி ஒன்று.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, Innovate and Lead.

0: the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தரமான காகிதத்தை சரியான முறையில் உற்பத்தி செய்வதில் பெருமை கொள்கிறது சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

இன்னைக்கு இரவு 8 மணிக்கு வர இளமை பேசுகிறது. பஞ்சதந்திரம், தை தை தத்தைன்னு ரெண்டு விளையாட்டுகள், அதுவும் பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. ரெண்டு விளையாட்டுகள் விளையாட வாங்கன்னு மாணவர்களை அன்போடு கேட்டுக்கிறோம். ஆமாம், எப்படி விளையாடணும் 8 மணிக்கு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அப்புறம் முதல் முறையாக பேசுகிறவங்களுக்கு 0 45 42 24 24 24 எந்த வேகம் கணி, மறுபடி சொல்லட்டுமா? 0 45 42 24 24 24 வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? 0 45 42 24 24 29 தொலைதூர பேசி எண்கள் இருக்கு, மறக்காமல் வந்துடுங்க. இது கொடைக்கானல் பண்பலையில் கதம்ப மலர்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல். கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, இரு வழி ஒலி வசதி கொண்ட கேமராக்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ஆம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: இப்ப ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறார், வயதான பெற்றோர்களை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த கேமரா நம்ம மாஸ்டர் சேஃப்டி சிசிடி கேமரா நிறுவனத்து மூலமா பொருத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கேமராவோட பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து வரக்கூடிய சர்வண்ட் வந்து நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெளிநாட்டுல இருந்தோ இல்ல வெளியூர்ல இருந்தோ நம்ம வந்து கண்காணிச்சுக்கலாம். இது மூலியமா நம்ம வந்து பேசிக்கலாம், அவங்க தகுப்புனார்களோடயோ இல்ல அவங்க வரக்கூடிய சர்வண்ட் கூடயோ நம்ம அங்கிருந்து நம்ம பேசிக்கலாம், அவங்க பேசுறது இங்க கேட்டுக்கலாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல்.
2: நிறமாலை 6:31, கோடை FM ல கலம மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்களே, கோடை பண்பலை நூறுபிளைந்தில் இன்னைக்கு இரவு 10 மணிக்கு வர நினைவே சுகம் எந்த மாவட்ட நேர்களை சந்திக்க போகுது சொல்லுப்பா? கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்குத்தான். அப்புறம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி மறந்துடாதீங்க. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்,

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான

0: நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முதன்மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள். ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதா மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார். அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார்? ஏன் இளவரசரை தடுக்கவில்லை? ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே. வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை? அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா? பார்த்திபேந்தரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவனுடைய கைகள் துடித்தன, உதடுகளும் துடித்தன, உடல் ஆடியது.
1: ஐயா, இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது. இதை நான் ஒரு கணமும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். முடியாது என்றான்.
0: கரிகாலன் அவனை உற்று நோக்கி, பார்த்திபா, நான் தான் சொன்னேனே, என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை. அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறிச் சென்று முன்னால் மெதுவாகப் போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன். உங்கள் குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றுமிராது. பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு,
2: அப்பனே, நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய். பொய்யும் சொல்லாமல் உண்மையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்துக் கொண்டாயே
0: என்றான். அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது.
1: ஓஹோ, இவன் யார்? எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறதே என்று கேட்டான்.
2: ஆமரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள்.
1: உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது.
2: ஆமையா, மூன்றாண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள்.
0: ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல இருந்தது.
1: மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம், அது என்ன? வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்த போது நான் கேட்ட குரலா? அப்படியும் இருக்க முடியுமா?
2: அந்த குரல் என் குரல்தான் அரசே. பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவிலிருந்து சொன்னவன் நான் தான்.
1: ஆஹா, என்ன பயங்கரமான தினமது! அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட என் உடல் நடுங்குகிறது. வைஷ்ணவரே, நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய்? எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய்?
2: அரசே, சற்று முன் தாங்கள் சொன்னீர்களே, தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி. எதிரில் கண்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திக் கொண்டு போனீர்கள். சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன்.
1: அது மட்டும்தான் ஆ காரணம்? அசரீரி வெளிவந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே, அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை?
2: நான் வளர்த்த சகோதரி இப்பொழுது பழுவூர் இளையராணி. அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை.
1: அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும், அடச்சண்டாளா
0: என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார். வந்தியத்தேவன் பயந்து போனான். ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்று எண்ணினான். மிக்க நயத்துடன், ஐயா, இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான். இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான்.
1: ஹாஹா, இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம்? இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரைய

0: போட்டான். கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை. முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன்,
1: அரசே, தங்கள் கோபத்தை என்பேல் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன். என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை. இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான்.
2: ஆஹா, துஷ்ட வைஷ்ணவனே, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான்.
1: ஐயா, முதன் மந்திரி அனிருத்தன் பணியாளன் நான். முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: பார்த்து கொண்டே இரு. ஒரு நாள் இந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன்.
0: இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள். என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள், பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகையின் விருந்தினர் பகுதியில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த புறத்து அலையில் சப்ரமஞ்சக் கட்டிலில் நந்தினி சாய்ந்து கொண்டிருந்தாள். அவளும் அன்றைக்கு மிக நன்றாக அலங்கரித்து கொண்டு விளங்கினாள். அவளுடைய முகம் என்றுமில்லாத எழிலுடன் நன்று திகழ்ந்தது. அவள் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்பது அவளுடைய பாதி மூடிய கண்களிலிருந்து தெரிந்தது. கண்களின் கரிய இமைகள் மூடி திறக்கும் போதெல்லாம் விழிகளிலிருந்து மின்னலை போன்ற காந்த ஒளி கிரணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இதிலிருந்து அவள் பார்ப்பதற்கு அரை தூக்கத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அவளுடைய உள்ளம் உத்வேகத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்தது என்பது நன்றாக புலனாயிற்று. இன்னும் சிறிது கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவளுடைய பாதி மூடிய கண்களின் பார்வை அந்த அறையின் ஒரு பக்கத்தில் அகிர்குண்டத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்த புகை திரளின் மீது சென்றிருந்தது என்பதை அறியலாம். குண்டத்திலிருந்து புகை திரளாக கிளம்பி சுழி சுழியாக வட்டமிட்டு கொண்டு மேலே போய் சிதறி பரவி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்க் கொண்டிருந்தது. அந்த அகிர்புகை சுழிகளிலே நந்தினி என்னென்ன காட்சிகளைக் கண்டாளோ தெரியாது. திடீரென்று அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுடைய பவள இதழ்கள், ஆம் ஆம், நான் கண்ட கனவுகள் எல்லாம் இந்த புகைத்திரளில் தோன்றும் சுழிகளைப் போல ஒன்றுமில்லாமல் போயின. இந்த புகைத்திரளாவது அருமையான நறுமணத்தை தனக்கு பின்னால் விட்டுவிட்டு மறைகிறது. என் கனவுகள் பின்னால் விட்டு போனவையெல்லாம் வேதனையும் துன்பமும் அவதூறும் அபகீர்த்தியும் தான் என்று முணுமுணுத்தாள்.
3: அந்தச் சமயம், தேவி தேவி, உள்ளே வரலாமா என்று மணிமேகலையின் மெல்லிய குரல் கேட்டது.
4: வா அம்மா வா, உன்னுடைய வீட்டில் நீ வருவதற்கு என்னை கேட்பானேன் என்றாள் நந்தினி.
0: மணிமேகலை அந்த கதவை திறந்து கொண்டு மெல்ல நடந்துதான் வந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தோற்றத்திலும் நடக்கும் நடையிலும் கையின் வீச்சிலும் உற்சாகம் ததும்பியபடியால் அவள் துள்ளி குதித்து ஆடிப்பாடி கொண்டு வருவதாக தோன்றியது. நந்தினி சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கட்டிலுக்கு பக்கத்திலிருந்த தந்த பீடத்தை காட்டி அதில் மணிமேகலையை உட்காரச் சொன்னாள். மணிமேகலை உட்கார்ந்து கொண்டு,
4: தேவி, தங்களிடம் நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தமையன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். தென்தேசத்தாரின் நாகரிகத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறான். கேட்காமல் கொள்ளாமல் திடீரென்று இன்னொருவர் அறைக்குள் நுழையக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறான் என்றான்.
0: தென்தேசத்தாரும் அவர்களுடைய நாகரிகமும் நாசமாய் போகட்டும்.
4: உன் அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் உடனே மறந்துவிடு. என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே. அக்கா என்று அழை.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றது போல இப்படி ஒரு பழமொழி உண்டு. பிரம்மனின் மானசிக புத்திரர், அதாவது மனசில் தோன்றிய ரிஷி வசிஷ்டர். அவருக்கும் விஸ்வாமித்ர ரிஷிக்கும் ரொம்ப நாளாக கடும் போட்டி இருந்துச்சு. தொடக்கத்தில் அரசராக இருந்த விஸ்வாமித்ரர் கடும் தவம் செஞ்சு

0: வசிஷ்டரின் நிலைக்கு உயர்ந்தார். அதை பாராட்டி அவரை பிரம்ம ரிஷின்னு ஏற்றுக்கிட்டார் வசிஷ்டர். ரிஷிகளுக்கெல்லாம் மேலான நிலை மகர்ஷி, மகர்ஷிகளுக்கெல்லாம் மேலான உன்னத நிலை பிரம்ம ரிஷி என்பது. கந்தமாறனையும் பார்த்திபேந்திரனையும் கொஞ்சம் முன்னால் போக சொல்லிட்டு வந்தியத்தேவனின் பிரயாண விவரங்களை கேட்டபடி அவன் மேலே எழுந்த குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்தபடி பின்னால் வர்றதாகவும் ஆதித்த கரிகாலன் சொன்னான் அல்லவா. அவங்க நகர்ந்ததும், அப்பனே நீ ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட, பொய்யும் சொல்லாமல் உண்மையையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சுக்கிட்டன்னு திருமலையப்பன் வந்தியத்தேவனை பாராட்டினது பிரம்மரிஷி பட்டம்தானே. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொடர்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேச பிரஷ்டம், நாடு கடத்துதல், தண்டன வகைகளில் ஒன்று. குற்றம் செய்தவரை சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது. கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு புதினத்தில் சோழ இளவரசன் விக்ரமன் பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பணிஞ்சு கப்பம் கட்ட மறுக்கிறான். அத்தோடு நிற்காமல் அவரை தன்னோட கத்தி சண்டை போட அழைக்கிறான். அந்த வாலிபனின் இளம் பிராயத்தை முன்னிட்டு தண்டனையை தளர்த்தி தேச பிரஷ்ட தண்டனை விதிக்கிறார் பல்லவ பேரரசர். அதாவது தண்டனையை மீறி சொந்த நாட்டுக்குள்ளே வந்தால் கழுத்து வெட்டப்படும். நாம் கேட்டுக்கிட்டு வர இந்த நெடுங்கதை பார்த்திபன் கனவு நாவலின் தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். அடுத்து உத்வேகம், ஒன்றை செயற்படுத்த ஆழ்மனத்தில் ஏற்படுற எழுச்சி தூண்டுதல். உத் என்கிற முன்னோட்டு மேலே என்கிற பொருளுடன் விரைவு என்ற பொருள் தரும் வேகம் என்ற சொல்லுடன் இணைந்து வருவது உத்வேகம். அகில் அக்விலேரியா என்கிற இனத்தை சேர்ந்தது. இதன் கட்டைகளை எரிச்சா நறுமணமிக்க புகை எழும். தனித்தன்மை கொண்டது இந்த நறுமணம். இந்த காரணத்தால் அகிலுக்கு பசுமை தங்கம்னு சிறப்பு பேர் உண்டு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மூர்த்தி உருவம் உடல், கீர்த்தி பெயர் புகழ். அபகீர்த்தி இதன் பொருள் கெட்ட பெயர். அப எதிர்மறை பொருள் தரும் முன்னொட்டு. அபகீர்த்தி இழிவான நிலை. மூணு பேரை இணைக்க பார்க்குறான் ஆதித்த கரிகாலன். மணிமேகலையை வசப்படுத்தி என்ன செய்ய போறா நந்தினி?
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ராஜா கைய வச்சா

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வழமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த ஜூலை மாதம் 15 புதன்கிழமை அன்று காலை 7 உலா வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரைசை கானங்கள் ஒவ்வொன்றும் காலை நேரத்தென்றலாக எங்கள் மனங்களை வருடி சென்றன. பாடல்களால் எங்களை மகிழ்வித்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி, கவியமுதன், சிவகாசி மேலத்தாயில்பட்டி மாணிக்கவாசன், சகுந்தலா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபு.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 15 புதன்கிழமை அன்றைய இரவு 9 வீசிய கொடைத்தின்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் காலத்தை வென்ற கவிஞர் என்ற தலைப்பில் M.K. ஆத்மநாதன் அவர்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியை வழங்கினார் மதுரை முனைவர் நா இளங்கோபன் அவர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு, பெரம்பலூர் மாவட்டம் அணைப்பாடி ராமலிங்கம், திருப்பூர் மணவை சந்திரசேகர், திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
6: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
6: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
7: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை

0: நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 16 வியாழக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பார்த்து வியந்த மனிதர் என்ற தலைப்பில் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன் மனதில் இடம் பிடித்த பார்த்து வியந்த மனிதர் குறித்த தகவல்களை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். நாம் பார்த்து வியக்கும் மனிதர்கள் பல துறைகளில் சாதனை படைத்தவர்களாகவும் தங்களின் எளிமையாலும் விடாமுயற்சியாலும் நம்மை ஈர்த்தவர்களாகவும் இருப்பார்கள். இப்படியாக தங்கள் மனதில் இடம் பிடித்த மனிதர்களை பற்றி சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள் நம் நேயர்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஆலம்பட்டி ராமர், தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி பிரியங்கா, மதுரை மாவட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன்.
2: கடந்த ஜூலை மாதம் 16 வியாழக்கிழமை அன்று இரவு 7 ஒழித்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கச்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நேயர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சிவகாசி, மேலதாயில்பட்டி, மாணிக்க வாசகன், சகுந்தலா, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் கவிதா, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, கோவை மாவட்டம் கஞ்சபள்ளி சுப்பிரமணியன், ராஜலட்சுமி, சுகுந்தா, சுரேஷ், தென்காசி நாகலட்சுமி மற்றும் திருப்பூர் மனவை சந்திரசேகர்.
1: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் கரூர் மனைவி சாகுல் ஹமீத்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
1: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இன்று காகித தினம். காகித தின நல்வாழ்த்துக்கள். காகிதத்தை உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னோ சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, சேஷசாயி காகித ஆலை, ஈரோடு மற்றும் திருநெல்வேலியின் நல்வாழ்த்துகள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பணிவு என்ற தலைப்பில் நேர்களின் எண்ண கருத்துக்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் பணிவு குறித்து தனது எண்ண கருத்தினை பகிர்ந்தார்கள். பணிவு என்பது மனிதனை வாழ்வில் உயர்த்தும், தன்னடக்கம் பிறரை மதிக்கவும், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கவும் இது உதவுகிறது என்றும், உண்மையான பணிவு தற்பெருமை இல்லாத மனப்பக்குவத்தை அளிக்கிறது என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்களது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள் ஹேமலதா, ராணி பிரியங்கா, தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் குணசேகரன்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 அசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் இதயங்களை வருடும் தேனிசை கீதங்களாக வந்து சென்றன. இடைக்கால பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஆலப்பட்டி ராமர், தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் கவிதா, சங்கரன் கோயில் முகில் பெருமாள், திருவாளம்பொழில் முனுசாமி கமலா, செல்வ கணபதி தவமணி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் ராஜலட்சுமி, சுகுந்தா சுரேஷ் மற்றும் திண்டுக்கல் மகாலட்சுமி. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன் மற்றும் பார்த்திபன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா அல்லது விமர்சனத்திலா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது தனிப்பட்ட கருத்துக்களை அனுபவ கருத்துக்களாக பதிவு செய்தார்கள். வேலையில் கவனம் செலுத்துவதா விமர்சனங்களை கையாள்வதா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும். நமது முதன்மையான கவனம் வேலையில் தான் இருக்க வேண்டும். விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அவை நமது இலக்கை தடுக்கவோ மனசோர்வடைய செய்யவோ அனுமதிக்க கூடாது என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தனது கருத்தினை கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சிவம்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கவிதைகள் அனைத்தும் சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தன.

0: படைத்த கோடை பண்பலை 100.5 கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த அத்துணை அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் குமார் காயத்ரி கவிதர்ஷன், கரூர் மணவை சாகுல் ஹமீத், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி சரண்யா மதுமிதா, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அவதார புருஷன் என்ற தலைப்பில் கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாள் கொடைத்தன்றலாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கவிஞர் வாலி எழுதிய பாடல்களில் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய ஜோடி பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தையும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ஜாண்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், உசிலம்பட்டி பாபு, திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, திருநெல்வேலி அம்புஜம் அம்பலவாணன், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, தாராபுரம் ஆச்சியம்மாள், சிவகங்கை மாவட்டம் தொண்டையூர் பால்சாமி மற்றும் இடைக்காட்டூர் பிரபாகரன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை மயக்கும் இசை கீதங்களாக வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா யுவராஜ், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு சுப்ரலி பாபு.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன் பட்டி, சுகுமாரன் மற்றும் ராதாமணி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 20 திங்கட்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் தித்திப்பான புது திரிசை பாடல்களோடு வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவரும் தனக்கான விருப்ப பாடல்களை ஆசையோடு கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பேனாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மனைவி சாகுல் ஹமீத், திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி மற்றும் திண்டுக்கல் பால் பாண்டி.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை இனிக்க செய்தன. ஒவ்வொரு பாடலின் முகப்பிலும் கொடுக்கப்பட்ட கவிதைகளும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமாஜகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் உஸ்லம்பட்டி பாபு, கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி, ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் குமார், காயத்ரி கவிதர்ஷன் மற்றும் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி.
0: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்றலே என்னைத்தோடு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும்

0: உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இல் இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 17 அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியில் பணிவு என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ரமேஷ் ஜெயந்தி.
0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி. அவர் கடந்த ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை அன்று 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது விருந்தினர் விருப்பமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு தனது வாழ்க்கை அனுபவங்களை பதிவு செய்தார். முனைவர் ரோஹிணி அவர்கள் மிக நேர்த்தியாக தன் கடந்து வந்த அனுபவங்களையும் அதில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் யதார்த்தமாக கூறி மகிழ்ந்தார். தன் மென்மையான குரலால் அனைவரின் மனதையும் மகிழ்ச்சி படுத்தி இளைய சமுதாயத்திற்கும் ஒரு படிக்கல்லாய் தன்னம்பிக்கை என்ற விதையை வார்த்தைகளால் தூவினார். நிகழ்ச்சியில் அவர் விரும்பி கேட்ட அத்தனை பாடல்களும் இரவின் தனிமையில் இதமான பாடல்களாக வந்து சென்றன. பாடல்கள் முழுவதையும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது கவிதை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் உஸ்லம்பட்டி பாபோ.

0: கோடை பண்பலை 100.5 இனி தமிழில் செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி

ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. அப்படியே நம்ம மாணவர்களுக்கும் சிறப்பான வணக்கம் சொல்லிட்டு கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது இப்போ ஆரம்பமாகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சதந்திரம், தை தை தத்தை, ரெண்டு விளையாட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக காத்துட்ருக்கு. எப்படியும் நிறைய பேர் பேச வந்துடுவீங்க சனிக்கிழமைங்கிறதுனால, அப்படித்தானே? நாளைக்கு வர விடுமுறை, ஆஹா. கொடுத்த வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆ சரிங்க. அசைன்மெண்ட்டு? ஆ ஆமாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவர்களே, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் புதுசாக பேச வர்றவங்களுக்கு 0 45 42 24 24 24 0 45 42 24 24 24 24, வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 0 45 42 24 24 29. அந்த ரெண்டு விளையாட்டுகளில் பஞ்சதந்திரம் எப்படின்னா, ஒரு தலைப்பு சார்ந்த 5 அல்லது தொடர்புடைய 5 சொல்கிறது. உதாரணமாக மலை வாசஸ்தலங்கள், ஹில் ஸ்டேஷன் சொன்னதும் எந்தெந்த இடங்கள் நினைவுக்கு வரும், எந்தெந்த இடங்கள் நினைவுக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஆ ஏலகிரி, குன்னூர், ஆகா சொல்லலாமா, அவ்வளோதான். தைத்தை தத்தைங்கிறது ஒரே ஓசையுடைய சொற்கள். இப்போது சாவி, ஆவி, தூவி, பாவி, காவி, ஏவி, கூவி, கவனிச்சிங்களா எத்தனை சொற்கள் சொல்ல முடிஞ்சது? சரி மாணவர்கள் எல்லோரும் தயாராக இருங்க, உங்களை சந்திக்க கனிமுத்து வந்துட்டேன்.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்மகிட்ட பேசுகிறதுக்காக மாணவர்கள் இங்கே பார் காத்துட்டு இருக்காங்கப்பா. ஏய் என்னப்பா நீ இப்படி பண்ணுறங்க நீ? வாங்க சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்க?
1: பா
0: இவ்வளோ வேகமாக இருக்கீங்க அனுசரி. ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்க படிக்கிறீங்க?
1: ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: எங்க எங்க எங்க?
1: அரசு மேல்நிலைப் பள்ளியில்.
0: ஆ, குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. உங்களை எல்லாம் பாட சொல்வாங்களா வீட்டில்?
1: இல்லையே.
0: கேட்டிருப்பாங்க, எங்ககிட்ட மறைக்கிறீங்க. சரிங்க அனுசரி, இதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமா.
0: எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? தைத்தை தத்தையா பஞ்சதந்திரம்மா?
1: தைத்தை தத்தை.
0: எப்படி விளையாடணும் தெரியும்ல?
1: தெரியும்.
0: சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து எளிமையா இருக்கணுமா கடினமா இருக்கணுமா?
1: எளிமையா.
0: சரி. குகை. குகை.
1: குறை.
0: இல்ல, குகை. அதாவது ஒரே மாதிரியான சொற்கள் சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு குகைனா பகை, அந்த மாதிரி பாத்தீங்களா? மொத எழுத்த மட்டும் அப்படி தீக்க வேண்டியதான். பகை நான் சொன்னே. வகை. ஆஹா, வகை. அப்புறம்
1: குகை.
0: குகை நான் தான் சொன்னனே. சிகையா? புகை. புகைன்னு எடுத்துக்கிறோம். குகை சொன்னீங்க, அப்புறம் பகை, வகை, புகை, நகை. ஏ, இந்த பாரியா. சரி சரி. அப்புறம் தகை.
1: புன்னகை.
0: புன்னகை. ஆஹா, அப்படி இல்லையே. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, புன்னகைன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நம்ம விளையாட்டுக்கு இது ஒத்து வரலையே. வேற ஏதாவது நினைவு கூறுதா? என்னவா இருக்கும்? நன்றி அனுசரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா, அப்படியே யோசிச்சிட்டே இருங்க, என்ன எத்தனை சொற்கள் இருக்குன்னு. அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க? இது இளமை பேசுகிறது. தைத்தை தத்தை பஞ்சதந்திரம் ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம். யாருங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் இது? ஆஹா, ரொம்ப அழகா பேசுறீங்களே. நாளைக்கு செப்பு சந்தம் நிகழ்ச்சியில் வந்து நீங்க கலந்துக்கணும், சரிங்களா? பேசுனீங்களா? அது செப்பு சந்தம் நிகழ்ச்சியில் பேசுனீங்களா? அப்புறம் வெற்றி வெற்றி. என்ன பின்னாடி சத்தம்? அடடா, சே, பரவாயில்ல. அடுத்த முறை அவங்களை சந்திக்கலாம்.

0: கொடைக்கானல் பண்பலையில் எளிமை பேசுகிறது கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கானது, அதுவும் ஆறாவதுலேருந்து ஆரம்பிக்குது. யாரெல்லாம் பேசலாம்? ஆறாவதுலேருந்து கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் பேசலாம். சரி, இப்போ யாரை சந்திக்க போகிறோம் கேட்டுருவோம். வணக்கம், யாருங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் ராலிமன்லேருந்து கவிதா பேசுகிறேன் சார்.
0: கவிதா, என்ன படிக்கிறீங்க?
1: காலேஜ்
0: தேர்ட் இயர் படிக்கிறேன் சார்.

0: படிக்கிறீங்க? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேர்ட் இயரா?
1: ஆமாம் சார்.
0: எப்படி கண்டுபிடிச்சேன்? இல்லை, கல்லூரி மாணவர்கள் சந்திக்கிறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா?
1: அப்படி
0: இதை முதல் முறையாக பேசுகிறீங்களா?
1: ஆமாம்
0: சரி,
1: சார்.
0: ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம். தை தை தத்தை பஞ்சதந்திரம்.
1: தை தை தை
0: தை தை
1: தத்தை தை.
0: தத்தையா?
1: ஆமாம் சார்.
0: உங்கள் அளவுக்குலாம் நீங்கள் தை தை தத்தையெல்லாம் விளையாடக்கூடாதுங்க, பஞ்சதந்திரம் போயிடணும். ரொம்ப எளிமையாக கேட்குறேன், முயற்சி பண்ணுங்க. ம்,
1: ஓகே சார்.
0: இல்லைனா நான் எடுத்து கொடுத்துட்றேன். என்னென்ன சொல்லணும்னு?
1: ஓகே சார்.
0: இந்த ஆயக்கலைகள் 64 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சொல்கிறதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க தானே?
1: ஆயக்கலை 64.
0: ஆமாங்க, எவ்வளோ கலைகள் இருக்கு இல்லையா? கலைகள் என்னங்க? பேச்சுக்கலை, எழுத்து முற்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இவ்வளோ இருக்கு இல்லையா? நானே சொல்லிட்டேங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 கலைகள் எடுத்து விடுங்க பார்ப்போம். என்னாச்சு? நீங்கள் இதில் ரொம்ப பெஸ்ட்டு. கவிதா வந்து படிப்பு கில்லாடிங்க. இல்லை இல்லை, விளையாட்டு ஆகா அப்படிங்க. அப்போ தையல், ம், அப்புறம் கோலத்தில், அப்புறம் பல்லாங்குழி விளாட்றதில், செஸ்ஸில், இவ்வளோ பார்த்தீங்களா? இவ்வளோ சொல்கிறேன் பாருங்கள். ம், அதுவும் இந்த பூ கட்டுற அழகு இருக்கே, அதுவும் கலை தாங்க. சொல்லுங்கள், சமையல் செய்கிறதும் கலை தான். பாரு எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கேன், மறைமுகமாக கொடுக்குறேன். போங்க கவிதா.
1: பாட்டுக்கலை, நடனக்கலை,
0: ஆஹா, நடனக்கலை, ஆ,
1: பேச்சுக்கலை,
0: ம், அப்புறம் இல்லை நீங்கள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால கேட்டேன், அவ்வளோதான். ஆ,
1: கவிதைகள்,
0: ம், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? என்னவா இருக்கும்? நீங்க கணிதம் ஒரு கலை தாங்க, மருத்துவம் ஒரு கலை தாங்க, நாடகம் ஒரு கலை தாங்க, காவியம் ஒரு கலை தாங்க,
1: எல்லாமே
0: இசைக்கருவி வாசிக்கிறதும் ஒரு கலை தாங்க.
1: ஆ,
0: நடிப்பா பார்த்தீங்களா? அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, வாள்வீச்சு, வில்வித்தை, மல்யுத்தம், பாரு இன்னும் நிறைய இருக்குது, நான் தான் குறைச்சி சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், ஒரு 5 கலைகள் உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு மேலே சொல்லலை, பார்த்துக்கோங்க. ஆரம்பிங்க. என்ன பின்னாடி பாத்திரங்களாம் உருளுது, கோவத்துலையா?
1: இல்லை சார், பாப்பா சார்.
0: அப்படிலாம் இல்லை. ரொம்ப நன்றிங்க கவிதா. கோவமா?
1: அப்படிலாம் இல்லை,
0: அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?
1: எஸ் சார்,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், தேங்க்யூ.

0: கொடைக்கானல் பண்பலை நூறு பிள்ளைங்கள் எல்லாமே பேசுகிறது. இன்றைக்கி ரெண்டு விளையாட்டுகள், பஞ்சதந்திரம், தைத்தை தத்தைன்னு மாணவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பக்கணி கோவப்பட்டு போகிறாங்க. ஹலோ, யாரு?
1: ஹலோ,
0: யார் பேசுகிறீங்க? ரக்ஷாவா? பக்கத்தில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? மிரட்டி வச்சுருக்காங்களா? நாலு பேர் அதை எடுத்து கொடுக்குறாங்கப்பா. இங்க விளாடணும், பக்கத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து விளாடக்கூடாது. ரக்ஷா, எந்த ஊர் நீங்க? தூங்கின பிள்ளைலாம் எழுப்பி விட்டு பேச வைக்கிறாங்கப்பா பெற்றோர்கள். இருந்தாலும் பேச்சுக்களை வளர்க்கணுன்றதுக்காக பேசி பழகட்டும். ரக்ஷா, எந்த விளாட்டு வேணும்? தைத்தை தத்தை விளாட்றீங்களா? சரி, பார்ப்போம் உங்கள் திறமையை பார்க்கலாம். எடை, உங்களுக்கான அந்த சொல் வந்து எடை. ரைமிங் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஓசையுடைய சொற்களை சொல்லணும். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுனா நீங்கள் பயந்துடுவீங்க, அதனால தான் வேகமாக சொல்லிட்டேன். என்னம்மா எடை கொடுத்துருக்கேன்? குடை. ஆஹா, நடை. யாரோ பக்கத்தில் உதவி செய்கிறாங்க தானே, கண்டுபிடிச்சிட்டேன். உடை. ஆ,
1: சடை.
0: சடை, தடை. வேற இன்னும் நிறைய சொல்லுவாங்க போல தெரியுது. என்னம்மா? ஜாடை. ஏய், ஜாடைலாம் தெரிஞ்சிருக்குப்பா. ஆடை சொல்லலாமா? காடை, தாடை, கூடை. எப்படி, நல்லா இருக்க விளையாட்டு உங்களுக்கு? ஏய், ரொம்ப நல்லா விளாண்டிங்க, நன்றி, வாழ்த்துகள் உங்களுக்கு. சரியா? பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்க. நான் பேசிட்டேன் விளாண்டுட்டேன். நன்றி சொல்லுங்க. நன்றிண்ணா. பாவம் பையன், ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் 8:37. கொடைக்கானல் எஃப்எம்ல நம்ம எல்லாமே பேசுறது கேட்டு இருக்கோம். இப்போ யார சந்திக்க போறோம் கேட்டுருவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் அது?
1: அண்ணாமலை தேனி மாவட்டம்.
0: அண்ணாமலை? ஆஹா, தரிசனம் கிடைக்கட்டும். தேனில எங்க அண்ணாமலை?
1: அலிநகரம்.
0: அலிநகரம்?
1: ஆமா.
0: அப்படியா? சரி. தேனி மாவட்டங்கள்ல நிறைய சினிமா படைப்பாளர்கள்லாம் அங்க இருந்து படையெடுத்து போயிருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னமா
1: தெரியல?
0: யோ, தெரிஞ்சுக்கியா? ஏயா நீ சரின்னு சொல்லணும், ஆமாங்கன்னு சொல்லணும், சரியா? அண்ணாமலை, ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்கோம், எந்த விளையாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, உங்களுக்கான சொல் வந்து சதம். என்ன?
1: பதம்.
0: ஆ,
1: பதம்.
0: பதம். அப்புறம் சதம். பதம். ம்,
2: சதம்.
1: சதம்.
0: மறுபடியும் சதமா?
1: சதம், சதம்.
0: யார் எடுத்து கொடுக்கறது பின்னாடி?
1: யார்
0: இல்லையே, கண்டுபிடிச்சிட்டோமே. கல்லாட்ட விளாடுறீங்க.
1: இல்ல,
0: சும்மா சொன்னா?

0: பரவாயில்லை, சொல்லுங்க. ஆ, முயற்சி பண்ணுங்க. வேற சதம், பதம், விதம், விதம் சொல்லலாமா? சாதம் வரக்கூடாது, நெடில் சொல்லாச்சு, நான் குறில் தானே சொன்னேன். தேர், தேர் திருவிழா. வேற என்ன சொல்ல இருக்கு? இதம். ஆ, மதம் சொல்லலாமா?
1: வேற
0: இன்னும் ஒரே ஒரு சொல், கைதட்டல் கொடுத்துருவேன். என்னவா இருக்கும்? சே, என்ன யோசிக்கிறீங்க அண்ணாமலை? நன்றி, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா?
1: சரி.
0: ரெண்டு விளையாட்டுகள் வந்து பஞ்சதந்திரம், தை தை தத்தைன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டு விளையாட்டுமே ரொம்ப எளிமை தாங்க. சரியா? உங்களை பயமுறுத்துக்காகலாம் நாங்கள் கொடுக்கல, உங்களை அந்த யோசிக்கிற திறனை அப்படி இன்டியூஸ் பண்ணுறோம், தூண்டி விடுறதா, மற்ற காரோட எதுவுமே கிடையாது. அதனால் நீங்களும் ஒரு நல்ல திறமை வளர்த்துக்கலாம் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் பேசும்போது, வெளியிடங்களில் பேசும்போது, பொது இடங்களில் பேசும்போது, மேடையில் ஏறி பேசும்போது, இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால தான் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
0: வணக்கம். பாருங்கள் எவ்வளோ பேசுகிறேன் பார்த்தீங்களா, எல்லாம் உங்களுக்காகத்தான். சொல்லுங்க, யார் பேசுறது?
2: சேலம் மாவட்டம் பூலவயத்துலேருந்து சஷ்விதா ஸ்ரீ பேசுறாங்கண்ணா.
0: சஷ்விதா ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
0: எங்கே படிக்கிறீங்க?
2: கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் பூலாவதி.
0: ஆஹா, இதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருக்கீங்களா, விளாண்டுருக்கீங்களா விளையாட்டுலாம்?
2: பேசியிருக்கேன்.
0: எந்த விளையாட்டு வேணும்?
2: தை தை தத்து.
0: சரி, உங்களுக்கான சொல் வந்து மொட்டு.
2: தட்டு.
0: தட்டு.
2: கட்டு.
0: கட்டு.
2: வெட்டு.
0: வெட்டு.
2: தொட்டு.
0: தொட்டு.
2: கொட்டு.
0: கொட்டு.
2: சொட்டு.
0: சொட்டு. ஏய்,
2: முட்டு.
0: முட்டு. சரி,
2: தட்டு.
0: தட்டு சொன்னீங்களா? ஆ, பட்டு. பொட்டு. ஆஹா, இங்க பாரியா. சில ஆசிரியர்களும் நான் பேசுறத கேட்டிருக்கேம்மா. பாப்பா, சச்சிதா ஸ்ரீ பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது கல்லூரியிலையோ கேட்டிருப்போம், பொம்பளை பிள்ளைங்க பாரு எவ்வளோ நல்லா துடிப்பா, எவ்வளோ நல்லா இது பண்ணுறாங்கப்பா, கலந்துக்கிறாங்க எல்லாத்துலேயும். நீங்கள் ஏன் தான் அப்படி பண்ணீங்கன்னு பசங்களை கேட்பாங்க, நானும் பார்த்துருக்கேன், என்னையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அடுத்து விஸ்வரூபம் எடுப்போம்ட்டு, அவங்களுக்கு தெரியல. என்னம்மா அப்படி சொல்லியிருக்காங்களா உங்கள் வகுப்பில்?
2: ஆ,
0: பாத்தியா, உண்மையை உடைச்சிட்டோம். சரியா? நன்றிமா.
2: நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: எளிமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். கோடை பண்பலின் ஒரு பிள்ளைந்திலிருந்து இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. வணக்கம், யாரை சந்திக்க போறோம் கேட்டுடலாம். ஹலோ, யாரு?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி.
0: புதுக்கோட்டையில இருந்து குருவர்மா? சரிங்கண்ணா, தான் நீங்க அடுத்தடுத்து சொல்லுவீங்களா? ஏன் குருவர்மா, முதல் முறையா பேசுறீங்களா? எந்த விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி? நல்லா இருக்கு, குரு வருமா பேர். சரியா, சரி, எந்த விளையாட்டு வேணும் இப்போ? என்னது அப்படியா? ஏ, எங்க உதயவுல வந்தீங்களா? ஆ, பாரு சார், உங்களை சந்திக்காமல் போயிட்டோமே, வருத்தமாக இருக்கே. சரி, அடுத்த முறை சந்திக்கலாம்.
1: குலுக்கல் முறையில்
0: என்னம்மா?
1: குலுக்கல் முறையில்.
0: ஆமாம், ஏ சார், இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. வானொலி நிகழ்ச்சியில் பேசுகிறீங்களா? ஆமாம், சரி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சேர்ந்து விளையாட்டு விளையாடலாம். தைத்தை தத்தை இருக்குது, பஞ்சதந்திரம் இருக்குது, எது வேணும்? எப்படி வரணும்னு தெரியும்ல? ஏய், இதுக்கு முன்னாடி தைத்தை தத்தை விளாண்டுருக்கேன்னு
1: சொன்னேன்
0: இல்லை? இல்லைன்னு சொன்னீங்களா? அடாடா, என்னக்கா நீ இப்படி பேசிப்பிட்டே, நீ வார்த்தைகளில் கவனமாக இருக்க நீ. சரி, உங்களுக்கான சொல் முதல்ல அது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவோம்ல, அதுதான். சரியா, ஆரம்பிக்கலாமா? பார்ப்போம் எத்தனை சொற்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரி, உங்களுக்கான ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஒரு சொல் தரேன். சாவி உங்களுக்கான அந்த சொல். சாவி, சாவி கீ சொல்லுவோம் இல்லையா? ஆ,

0: அப்போ கேட்டிருப்பார் போல் தொடக்கத்தில். ம்,
1: பவி
0: பவி வரக்கூடாது. என்ன என்னாச்சு?
1: சாவி.
0: ஆ, சாவி ரொம்ப நேரமாக தேடுறோம்னு நினைக்கிறேன். ம்,
1: தூவி.
0: ம்,
1: கூவி.
0: ஆஹா, என்னது? கூவி. ஆ, தூவி சொல்லிட்டீங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பரவாயில்ல, முதல் முறையாக விளாட்றீங்களா? தை தை தத்தை அப்படி தானே? ஆ, சரி. அதனால் உங்களை வந்து கொஞ்சம் சொற்கள் மட்டும் விளையாட விட்டுட்டு அடுத்த முறை உங்களை வந்து நாங்கள் நிறையா சொற்கள் எதிர்பார்ப்போம், சரியா?
1: ஓகேண்ணா.
0: நன்றிம்மா.
1: நன்றிங்கண்ணா.
0: எளிமை பேசுகிறது நிகழ்ச்சி வந்திருக்கூடிய அடுத்த மாணவர், வணக்கம். யாருங்க?
2: வணக்கம்.
0: யார் அது?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாணவன் பட்டத்து பவானி சிங் சார்.
0: ம், திண்டுக்கல்ல பவானியா?
2: ஆமாங்க சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: 10th சார். சார்,
0: எங்க படிக்கிறீங்க?
2: திரவியம் ஸ்கூல் சார்.
0: ஆ, அங்க வேற இருக்கா? நாங்கள் இந்த பக்கம் தேனி மாவட்டத்து பக்கமும் பார்த்துருக்கோம். சரி, எந்த விளையாட்டு வேணும்? பஞ்சதந்திரமா, தை தை தத்தையா?
2: எதுனாலும் ஓகே.
0: ஏய் பாரியா, அவ்வளோ தைரியமா உங்களுக்கு?
2: கொஞ்சம் சார்,
0: கொஞ்சம் தைரியம். ஆ, கனி இல்லை இல்லை, நீ தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட நீ. சரி, உங்களுக்கான எடை அதிகம் உள்ள பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம், சரியா?
2: யானை.
0: ஆ, சே, பலமா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ம், அது பொருளை சேர்க்கலாமா? சரி. ஆ, லாரி, தராசுக்கல், பேருந்து, அட்டைங்க அப்பா. ஆ,
2: எடைக்கோல்.
0: ஆ, எடைக்கோல். ஆஹா, ஐயோ. அப்புறம் வேற இல்லை, நான் வந்து வேற நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். என்னவா இருக்கும்? ரொம்ப எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் பேர். வீட்டில் கிரைண்டர்லாம் இல்லையா? என்னம்மா? ம், ஆ, கல்லில் எல்லாமே சேர்த்துக்கலாம். செங்கல், கருங்கல். என்னம்மா?
2: பாறை.
0: ஆ, பாறைக்கு போயிட்டாங்கப்பா கல்லிலிருந்து. நன்றி பவானி.
2: நன்றி.
0: ம், நிறைய யோசிச்சு வைங்க.
2: ஓகே சார்.

இப்போது நிறைவுக்கு வரக்கூடிய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பேசுனா அனுஸ்ரீ, ஹர்ஷினி, கவிதா, ரக்ஷா, அண்ணாமலை, சச்சிதாஸ்ரீ, குருவர்மா, பவானி மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது

ராகங்களாய் கானங்களாய். காதல் இங்கே ராகங்களாய் கானங்களாய். ஒவ்வொரு இதயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் அனுபவங்கள். ஆனால் இங்கே இரண்டு இதயங்களுக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு ஆசை இவர்களின் காதல் நேசம். எப்போதும் இவர்களின் காதல் வானில் ராகங்களாய் கானங்களாய் பலம் வர வேண்டும். ஆம் நேசநேயங்களே, இந்த இரவின் இசை தாலாட்டாய் உங்கள் 100.5 உயிரில் உறைந்தவையில் ராகங்களாய் கானங்களாய்.

வீணையாய் அந்த வான் மகள், விரல்களாய் இந்த விந்தை மணாளன், இவர்கள் மீட்டுகின்ற கீதங்கள் இப்போதும் எப்போதும் சங்கீத சங்கமமாய்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

மன்னவனின் வருகைக்காய் சின்னவள் அவள் காத்திருக்கிறாள். தென்னகத்து மழை பொழிவாய் அவனோடு அந்த கானமுகில் இணைவது எப்போது?

மஞ்சள் வண்ண மகரந்தமாய் மணக்கும் அவளின் இணக்கமான இதயம் இவன் வசம் வந்துவிட்டாலே எல்லாமே நல்லதாம் அவனுக்கு.

இந்த இரவின் நீளம் இன்னும் இன்னும் நீண்டு கொண்டே போனால் இனிமைதானே? தனிமை இப்போது இல்லாத காரணத்தினால் இரவின் நீளத்தினை அதிகமாக்கிட நினைக்கின்றன அவர்களின் இதயங்கள்.

பார்வை என்பது ஒன்றேதான், ஒன்று மட்டும்தான். அவனை அவள் பார்ப்பதும் அவளை அவன் பார்ப்பதும் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை.

Goodie FM 100.5 Mahahertz.

துணை இல்லாத வாழ்க்கையாய் இருந்த காலம் தூரமாய் போனது. இப்போது இணைந்து வந்திருக்கும் இனியவளோடு இதமான காதல் பயணம்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

இந்த பறவைகளுக்கு மட்டும் ஏன் இந்த ஓர வஞ்சகம்? இந்த காதலர்களை பார்க்கும் போது மட்டும் என்ன அழகாக சிறகடித்து பறக்கின்றன காதல் மேகங்களின் நடுவே.

முகத்தையும் முகத்தையும் முகங்கள் மட்டுமே பார்த்து பார்த்து ரசிக்கின்றன. அகங்கள் இங்கே அங்கலாய்ப்போடு காத்து கிடக்கின்றன.

காதலிலே கண்டுகொண்ட வெற்றி இன்று மனநாளை நோக்கிய பயணம். பயணம் சிறக்கட்டும், பக்குவமான காதலில் வெற்றி நிலைக்கட்டும்.

நேச நேயங்களே, காதல் வானில் ராகங்களாய் கீதங்களாய் அவனும் அவளும் இங்கே ஜதிமீட்டி செல்லுகிறது. இவர்களின் காதல் ரதியவளின் அழகினில் மதிதன்னை தந்துவிட்ட இவனது காதல் எப்போதும் ராகங்களாய் கானங்களாய் காதல் இசையும் காதல் ஸ்வரமும் தொடர்ந்து கொண்டே போகின்றன. சந்திப்போம் நேச நேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டிபிரி.

நேயர்களுக்கு இரவு வணக்கம். இறைச்சல் இல்லாத இந்த இரவு வேளையில் கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தின் நினைவே சுகம் உங்களை தொலைபேசி வழியை சந்திக்க இருக்கு. இன்னைக்கு நினைவு சுகம் நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் தென்கோடியில் அமைஞ்சிருக்க மாவட்டம், சூரியன் உதயம் மறைவு இரண்டையும் ஒரே இடத்துல பார்க்குற சிறப்பை பெற்ற மாவட்டம்னு சொன்னதும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்ட நேர்களை கலந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க தொலைபேசி எண்கள் 0 45 42 24 24 24, மற்றொரு எண் 0 45 42 24 24 29. தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 0 45 42 24 24 24, மற்றும் 0 45 42 24 24 29.

0: கொடைக்கானல் பண்பலையின் நினைவே சுகம் இது. இன்னைக்கு நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
1: நாகர்கோவில் மாவட்டத்தில் சோபனா.
0: சோபனா?
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அமைதி படத்துல இருந்து சொல்லிவிடு.
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கமலி பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: என் ராசாமின் மனசிலே படத்துல இருந்து குயில் பாட்டு ஓ வந்தது.
0: என்ன சொர்ணலதா அம்மாவோட குரல் வேற மாதிரி இல்லையா?
1: ஆமாங்க ஐயா.
0: நன்றிம்மா. கேட்கலாம்.
1: நன்றியா.
0: கேட்கலாங்கம்மா பாடல்.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:18. கோடை பண்பலை 100 நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்கு இப்போ நிகழ்ச்சிகளுடைய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் சஷ்டிகா பேசுறேன் சார்.
0: சஷ்டிகா, சரிங்களா?
1: ஓகே சார்.
0: என்ன பாடல் கேட்கலாமா?
1: தளபதி பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிங்க. கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கனிமுத்து சார், நல்லா இருக்கிறீங்க?
0: நல்லமாக இருக்கோங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார்.
0: யார் பேசுகிறது?
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன் வந்துட்டாங்களா? சொல்லுங்க.
1: ஆமாம் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து உன்னை நினைச்சேன் பாட்டு படி
0: இருக்கட்டும்.
1: அந்த படத்துல இருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும்.
0: சரிங்க, பாடிட்டே இருங்க. நன்றி, பாடல் வருது கேட்கலாம்.

0: கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்கான நினைவே சுகம் வந்துட்டு கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: நாகதேவன் சார்.
0: உண்மையான பேரு ராகதேவனா?
1: எம் நாகதேவன்.
0: ஓ, என்ன ஓட்டுநர், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அவனக்கிளி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி சார்.
0: சரிங்க, கன்னியாகுமரியில
1: வேளாங்கண்ணி தெரு.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: அலமனக்கிளியில
0: அடி பூங்குயிலே.
1: அடி பூங்குயிலே, அடி பூங்குயிலே
0: கேட்கலாங்க. நன்றி
1: நன்றி சார். நன்றி.
2: அடி

0: கொடைக்கானல் பண்பலை 100 நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0-45-42-24-24-24, மற்றொரு எண் 0-45-42-24-24-29. இப்போ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் கார்த்திகேயன் சார்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஜல்லிக்கட்டு மரத்திலிருந்து காதல்
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நிரமிரவு 10:40. கோடை எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க? பொற்கொடிங்களா? சார், ரொம்ப அழகான பேருங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: மூன்றாம் தரையிலிருந்து கண்ணே கலை
0: கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி.

0: நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: சார், குமரி மாவட்டம் மன்னார்கோட்டையிலிருந்து ஆனந்த் பேசுகிறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஆனந்த்?
1: கீழ்வானம் சிவக்கும்படத்திலிருந்து கடவுள் நாள் கூட.
0: ஆ அப்படிங்களா, கேட்கலாங்க. நன்றி.
1: ஆமாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்.

0: கொடைக்கானல் எஃப்எம்எல் நினைவு சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நினைவு சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: என் பேர் பவித்ரா.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க பவித்ரா?
1: கன்னியாகுமரி.
0: கன்னியாகுமரியில் எங்கே இருக்கீங்க?
1: தாராவிளை.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்ன தாய் பாடத்தில் இருந்து நான் ஏரிக்கரை மேல் இருந்து சாங்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல். கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, இரு வழி ஒலி வசதி கொண்ட கேமராக்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: இப்ப ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறார், வயதான பெற்றோர்களை கவனித்துக்கிறதுக்கு இந்த கேமரா நம்ம மாஸ்டர் சேஃப்டி சிசிடி கேமரா நிறுவனத்து மூலமா பொருத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கேமராவோட பயன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து வரக்கூடிய சர்வன்ட் வந்து நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெளிநாட்டுல இருந்தோ இல்ல வெளியூர்ல இருந்தோ நம்ம வந்து கண்காணிச்சுக்கலாம். இது மூலியமா நம்ம வந்து பேசிக்கலாம், அவங்க தகுப்பினார் கூடயோ இல்ல அவங்க வரக்கூடிய சர்வன்ட் கூடயோ நம்ம அங்க இருந்து நம்ம பேசிக்கலாம், அவங்க பேசுறது இங்க கேட்டுக்கலாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல்.

விழிகள் விழித்திருக்க மனம் அமைதியை தேட இதமான பாடல்கள் இடைவிடாமல் செவியை வருடும் நேரமாய் கோடை பண்பலை நொறுப்பிழியைந்தில் இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

ஒலித்தாந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த வெடியல். நிகழ்ச்சியில் ஆலய உலா இடம்பெறும். 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் கொலுக்கட்டை மாவு சேலம், த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் காரமடை.

0: ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் டைலாசில் சென்டரின் பூந்தொழில் நேரம் இடம்பெறும். 7 சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் போமக்ஸ் மணின்கள் ஜெடிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி விமென்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம். நாளைய ராகம் பயணிக்க காத்திருக்கிறது குழந்தைகளின் பங்களிப்போடு. 8 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் நல்லதாக நன்கு நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் கொலுக்கட்டை மாவு, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். தலைப்பு மருத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு வர்ணனராக நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரீஷ் அவர்கள். 9:30 ரசிக்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. பிற்பகல் 1 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. 3 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். மாலை 4 மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 ரசிகலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் செப்புக செந்தமிழ். 5 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 ரசிகலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். மாலை 6 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7 தங்கள் அன்புடன். 8 இளமை பேசுகிறது. 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மலை பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களோடு ஒரு நேர்முகம். மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் கொடை தென்றில். சிறப்பு விருந்தினராக தேனி 3 கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் என் முத்துச்செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சி நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 10 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது தேனி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 126.

0: என் காதலர் என் கண்களின் உள்ளிருந்து அகலமாட்டார். இமைத்தாலும் வருந்த மாட்டார். அவ்வளவு நுட்பமானவர் அவர். குறள் எண் 1126 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரம் காதலவர்.
0: என் காதலர் என் கண்களின் உள்ளிருந்து அகலமாட்டார். இமைத்தாலும் வருந்த மாட்டார். அவ்வளவு நுட்பமானவர் அவர். குறள் எண் 1126 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: பண்பலையோடு பயணித்த நேய நெஞ்சங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:53 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

காலங்களின் கீச்சிடும் புது இசை, கீச்சிடும் நிமிடம் புத்துணர்வுடன் புலரும் தருணம், அழகான புது விடியல் அன்போடு மகிழ்வை தர ஆயத்தமாகும் வேளை, அதில் துளிர்விடும் சின்னஞ்சிறு வண்ண வண்ண பூக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. அனைத்து அன்பு உள்ளங்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவரிடம் 1948, ஸ்ரவண 11, பரபவ ஆடி 17, 2026 ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: புலர்ந்துள்ள புது விடியலை அன்புடன் அருள் வேண்டு இன்னிசை பாடும் அழகிய நற்காலை பொழுதை அன்பு இசை மாலையாக அருள் மாலையைச் சூடி மகிழ்விக்க கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.